0: News.
1: செய்தி சுருக்கம் வாசி பதராஜி. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாபுள கிராம மக்கள் 2009 முதல் இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி இன்று 12வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக தலைவர்களை சந்திப்பதன் மூலம் இலங்கை தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் தளத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோக உள்ளடக்கம் கொண்ட கண்டன விளம்பரங்கள் வெளியாகியுள்ளதாக கூறப்படும் விவகாரத்தில் மெட்ரோ நிறுவனத்திற்கு இந்திய மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. பிரதமர் மாக்கானி நாளை அங்காரா நகருக்கு சென்று வருடாந்த நோட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். இது 2015 பிறகு கனடா பிரதமர் ஒருவர் துருக்கிக்கு செல்லும் முதல் பயணமாகும். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி திட்டம் முழுமையாக அழிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஹெய்ட்டி நோக்கி அனுப்பப்பட்டுள்ள இலங்கை பாதுகாப்பு படையினரை தெரிவு செய்யும் நடைமுறை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் தனியார் ஆய்வகங்களில் டெங்கு பரிசோதனை கட்டணங்களை உடனடியாக குறைப்பதற்கும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை பயன்படுத்துமாறு அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசேல சம்பத் வலியுறுத்தியுள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தின் 2026 மழைக்கால தொடர் கூட்டத்தொடர் ஜூலை 20 தொடங்கி ஆகஸ்ட் 13 திகதி வரை நடைபெறவுள்ளது. புற்றுநோய் செல்கள் மூளைக்கு பரவுவதை கட்டுப்படுத்தும் புதிய வழிமுறையை கண்டறிந்துள்ளதாக மெக்மாஸ்டர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்பர்க் பகுதியில் உள்ள முக்கிய எண்ணெய் முனையத்தை ட்ரோன் தாக்குதலால் சேதப்படுத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் சில பிரிவுகளை 2027 முதல் காலாண்டு முதல் அமல்படுத்துவதற்கான வர்த்தமானி அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட்டுள்ளது. பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் முடக்கப்பட்டுள்ள தங்களின் சொந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் போராட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை 3வது வாரமாகவும் எழுச்சியுடன் நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் பெங்காடு நகரில் உள்ள செயின்ட் ஜோசப் பல்கலைக்கழகத்தில் இன்று 7வது உலக திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. கனடா 10 புதிய அணு உலைகளை அமைக்கும் திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் அதற்காக பிரிட்டனில் சைஸ்வெல்சி அணுமின் திட்டத்தை முன்மாதிரியாக கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளது. ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கின் 2வது நாள் நிகழ்வுகள் டெஹ்ரான் நகரில் நடைபெற்றன.
0: செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 27 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மதியம் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 29 பாகையிலும் காணப்படுகின்றது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீம தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசை வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகிய கிராமத்தில் வந்து ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி மட்டும் வசித்து வந்தார்களாம். அவர்களுடன் அந்த வீட்டில் வந்து ஒரு மாடு மற்றும் ஒரு பன்றி, ஒரு பாம்பு, ஒரு தாரா, ஒரு வாத்து, அதாவது ஒரு வாத்து மற்றும் ஒரு எலி வசித்து வந்தார்களாம். அப்பொழுது ஒரு நாள் இரவு பொழுதில் அந்த வீட்டினுடைய அம்மா வந்து தன்னுடைய சமையல் அறைக்கு தண்ணீர் குடிப்பதற்காக வந்தாராம். அப்பொழுது அந்த வீட்டில் அந்த எலியை கண்டுவிட்டாராம். கண்டுவிட்டு தன்னுடைய கணவரிடம் அவர் சொன்னாராம், இந்த வீட்டில் எலி இருக்கிறது, நாங்கள் நாளை எலி பொறி வைக்க வேண்டும் என்று. இதை கேட்டுக்கொண்டிருந்த எலி வந்து தன்னுடைய சக நண்பர்களிடம், அந்த வீட்டில் வசிக்கும் தன்னுடைய சக நண்பர்களிடம் சொல்லிச்சாம், இப்படி அந்த வீட்டினுடைய அம்மா சொல்கிறார், எங்களுக்கு எலி பொறி நாளை வைக்க வேண்டும் என்று. அதற்கு அந்த சக நண்பர்கள் என்ன பதில் கூறியிருப்பார்கள்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். அல்லது இந்த கதைக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: திரன் ஹாய், சும்மா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் புத்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: Great, thank you.
1: என்ன பாடல் தெரியும்?
2: எங்க போன சாங்.
1: எங்க போன சாங். ஆமா, இந்த பாடல் வந்து நெருப்பட திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: ஓகே, பை.
1: நன்றி. சேன் ரொனால்டன் பாடிய பாடல் ஒலிக்கும் இந்த நேரம். 8:11.

0: எப்படி இருக்கிறீங்க?
1: அது நான் தொடர்ந்து
0: சொல்லுங்க.
1: எனக்கு ரெண்டு ரெண்டு ஒன்று மூன்று மிச்சது. நன்றி
0: நன்றி
2: எனக்கு வந்து மூன்று இரண்டு ஒன்று நான்கு ஐந்து
0: நான்கு ஐந்து. நன்றி
2: நன்றி அஜி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜி. நிர்மலா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஆமாம், நலமா இருக்கிறோம்.
0: இரவு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதா?
3: ஆமாம் ஆமாம், முடிஞ்சது.
0: சொல்லுங்க.
3: எனக்கு வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு.
0: நான்கு. நன்றி
3: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நெய்யர் வணக்கம்.
4: வணக்கம், நான் கழிவு விரதம் கேட்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: இரண்டு ஒன்று மூன்று.
0: மூன்று. நன்றி. முதலாவது அமர்கலம் திரைப்படத்தில் இருந்து உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு, இரண்டாவது லவ் டுடே திரைப்படத்தில் இருந்து ஏன் பெண்ணென்று பிறந்தா என்ற பாடல், மூன்றாவது வசீகரா திரைப்படத்தில் இருந்து நெஞ்சம் ஒருமுறை என்ற பாடல், நான்காவது மயக்கம் என்ன திரைப்படத்தில் இருந்து பிறை தேடும் இரவு நிலை என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்தில் இருந்து என் மனச பறை கொடுத்து உன் மனசில் இடம் பிடித்தேன் என்ற
5: பாடல். ஒன்று மூன்று இரண்டு.
0: ஒன்று மூன்று இரண்டு. நன்றி
5: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: எல்லாம் நல்ல பாடல. ஒன்று
0: ஒன்று
6: மூன்று நாலு.
0: நாலு. நன்றி
6: நன்றி நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். நான் புருஷோத்தம். நான் வாக்கு சொல்லிட்டேன். அந்த உங்களோட கவிதைக்கு நான் வாழ்த்து முடிந்தது. உங்களோட கவிதை நல்லா அற்புதமா இருந்தது. நான் எல்லா கவிதையும் கேட்டு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களோட கவிதைக்கு. அதான் சொல்றதுக்காண்டி திருப்பி வந்துடுறேன். நன்றி
0: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க.
8: மூன்று இரண்டு ஐந்து.
0: ஐந்து. நன்றி
8: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது அமர்கலம் திரைப்படத்தில் இருந்து உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்ற பாடல், இரண்டாவது லவ் டுடே திரைப்படத்தில் இருந்து ஏன் பெண்ணென்று பிறந்தா என்ற பாடல், மூன்றாவது வசீகரா திரைப்படத்தில் இருந்து நெஞ்சம் ஒருமுறை என்ற பாடல், நான்காவது மயக்கம் என்ன திரைப்படத்தில் இருந்து பிறை தேடும் இரவு நிலை என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது உள்ளம் கவர்ந்த கல்வர் திரைப்படத்தில் இருந்து என் மனச பறை கொடுத்து உன் மனசில் இடம் பிடித்தேன் என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ரஜிகாந்தி.
0: வணக்கம், சொல்லுங்க.
9: ஐந்து நான்கு இரண்டு.
0: ஐந்து நான்கு இரண்டா? நன்றி
9: நன்றி
0: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் லட்சிங்கம்.
0: வணக்கம் சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
10: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் சின்ன தாயி திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவினுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 10:18.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: இதயராக்கம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்ற பாடல். இரண்டாவது லவ் டுடே திரைப்படத்தில் இருந்து ஏன் பெண்ணென்று பிறந்தா என்ற பாடல். மூன்றாவது வசீகரா திரைப்படத்தில் இருந்து நெஞ்சம் ஒருமுறை என்ற பாடல். மற்றும் நான்காவது மயக்கம் என்ன திரைப்படத்தில் இருந்து பிறை தேடும் இரவு நிலை என்ற பாடல். ஐந்தாவது உள்ளம் கவர்ந்த கல்வர் திரைப்படத்திலிருந்து என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடித்தேன் என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் 10:30 பதிவிடலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4166-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் அபை மற்றும் ஹரணியின் குரலில். ஒழிக்கும் நேரம் 10:24.

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அடையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: 4169099999 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: சீம தமிழேஷ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான உள்ளம் கவர்ந்த கல்வர் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரனுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:35.

0: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
0: சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான வசீகரா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி குரலில் ஒலிக்கும் நேரம் 10:40.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: சிஎம் தமிழை சி நிதியராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான லவ் டுடே திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 10:46.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

அழைக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: July 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
3: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: என்னம்மா?
1: அண்ணே அண்ணே கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க.
0: சொல்லம்மா.
1: நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இல்லையே, ராத்திரியிலே எனக்கு தூக்கம் வல்லையே. என்ன வியாதி எனக்கு,

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: வட்டி
3: வெறும் 1.5%
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: Everything okay, no problem and jinam.
3: Bar kalamu closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும்.

பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்.
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
10: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
8: CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999, 416-903-9999.

0: கேட்டுக்கிட்டு முதல் HD தமிழ் HD பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 9054176069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
7: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
8: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
10: Working for you.
9: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
10: Working for you.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. எல்லாரையும் மறுபடியும் 6ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வீக்கெண்டு உசப்பாடா அப்படின்னு சொல்லி போன வீக்கெண்டு அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டேவாக தான் இருந்திருக்கோம். பேக் டு பேக் பயங்கர பிஸியாக இருந்த நாளாக இருந்தாலும் செம்மையாக ஜாலியாக இருந்தது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பல பேரை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம வேலை நம்மளை விடுறதில்லை இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலையும் வந்து அங்கங்கே 2-3 பேரோடு எட்டி பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக நாங்கள்லாம் அட்டண்டன்ஸை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாரணி வந்து ஒரு ஃபோட்டோ வேறு அனுப்பியிருந்தாங்க. நிறைய நம்மளுடைய சிஎம்ஆர் குடும்பத்தில் பல பேர் வந்து நேரில் மீட் பண்ணி வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க பொண்ணு கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். இன்றைக்கும் சிறப்பான தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. எல்லாத்த பற்றியும் பேசுகிறதுக்காக நீங்கள்லாம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு காலை போடுங்க. நம்பர் என்ன? 416-644-6222-416-6-4-4-6-2-2-2 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேசுகிறதுக்கு தயாராக இருங்க. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் அனைவரையும் மீண்டும் வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். காலை வணக்கத்துடன் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
1: ரிம்பர்க் ஒருங்கிணைந்த கூட்டு கடற்படை பயிற்சி பின்னணியில் சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதில் இலங்கையின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அமெரிக்க கடற்படையின் 3வது துணைத் தளபதி ரியல் அட்மிரல் சூசன் எம் பெய்லி தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2022 அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயற்கை உர திட்டத்தை முழுமையாக சீர்குலைத்தவர் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக காவல்துறையின் விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலைக்கு அழைக்கப்பட்டனர். பொதுமக்களுக்கு அசாத்தியமான எதிர்பார்ப்புகளையும் பொய் வாக்குறுதிகளையும் வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் நாட்டின் இளைஞர் சமூகத்தின் எதிர்காலத்தை முற்றாக நாசமாக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று திங்கட்கிழமை காலை சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 அதிகரித்திருப்பதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். மும்பை புனே விரைவுச்சாலையில் 2வது சுரங்கப்பாதை அருகே கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக விரைவுச்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஹோமூஸ் நீரிணையில் இயல்பு நிலை திரும்பியிருப்பதனால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒடிசா மணிப்பூர் சிக்கிமில் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் பின்னர் ஒடிசாவில் 20,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க தூதுவர் பீட் ஹாஸ்ட்ரா ஜூலை 4ஆம் தேதி ஒட்டோவாவில் உள்ள தனது இல்லத்தில் அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழாவை கொண்டாடினார். அப்போது கனடாவுக்கான உறவில் உள்ள பல்வேறு தடைகள் தீர்க்கப்படும் என்று அவர் உறுதி கூறியிருக்கின்றார். ரூபி பிரின்சஸ் கப்பல் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கனடா மற்றும் அலாஸ்கா நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது நோரா வைரஸ் பாதிப்பு காரணமாக 102 பயணிகள் மற்றும் 23 கப்பல் ஊழியர்கள் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டதாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. 2024 ஒன்டாரியோவைச் சேர்ந்த சிறுவனின் உடலில் வெளிப்படையான காயங்கள் எதுவும் இல்லாத போதிலும் ரேபிஸ் நோயினால் உயிரிழந்ததை தொடர்ந்து வவ்வாலுடன் ஏற்படும் எந்தவொரு நேரடி தொடர்புக்கு பிறகும் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். பசிபிக் பெருங்கடலில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று தனது இலக்கை மிக துல்லியமாக தாக்கியதாக சீன அரசு தெரிவித்துள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் சீனாவின் 6 உயர்மட்ட தளபதிகளை பணிநீக்கம் செய்யும் நடவடிக்கையை தொடங்கியிருக்கின்றார். தேர்தல்களில் வெளிநாட்டு தலையீட்டை கட்டுப்படுத்த அரசியல் நன்கொடை விதிகளை இங்கிலாந்து கடுமையாக்கியிருக்கின்றது. அமெரிக்க பழமைவாத கட்சியின் ஆர்வலரும் டேர்னிங் பாயிண்ட் USA அமைப்பின் இணை நிறுவனருமான சார்லி கிர்க் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 பிறகு அவரது கொலையாளி என குற்றம் சாட்டப்பட்ட 23 டெய்லர் ரோபின்சனுக்கு எதிரான மரண தண்டனைக்குரிய கொலை வழக்கு யூட்டாவின் 4வது மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று ஆரம்பமாகியது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அரசு துறை வைத்தியசாலைகளில் மட்டுமன்றி தனியார் துறை வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களிலும் தற்பொழுது கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நெடுந்தீவுக்கான புதிய எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு 5ஆம் தேதி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டமும் அதற்கு இணையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற தொல்பொருள் இருவாரமும் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி சார்பில் செயல்பட்டு வரும் முதல்வர் படைப்பகம் என்னும் பெயரிலிருந்து முதல்வர் என்ற சொல் நீக்கப்பட்டு வரும் படைப்பகம் என மாற்றப்பட்டுள்ளமை பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்த பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆஷிப் மன்னரிடம் பாதிக்கப்பட்டவர் அவரிடம் ராணுவம் போன்ற முக்கிய துறைகள் ஒப்படைக்கப்பட்டிருப்பது அந்த நாட்டின் அவல நிலையை காட்டுகின்றது என்று இந்திய மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் போஸ்டன் பார் பகுதிக்கு அருகில் கட்டுப்பாடின்றி எரிந்து கொண்டிருக்கும் காட்டுத்தீ முந்தைய நாள் கடிக்கப்பட்ட அளவை விட 10 மடங்குக்கும் அதிகமாக பரவியுள்ளது. அமெரிக்கா அண்மையில் தனது 250வது ஆண்டு விழாவை கொண்டாடிய நிலையில் கனடாவுடனான அதன் உறவு அண்மை காலங்களில் மோசமடைந்திருப்பதாகவும் மேலும் கனடியர்களின் பார்வையில் அமெரிக்காவின் நம்பகத்தன்மையும் குறைந்திருப்பதாக புதிய கருத்துக்கணிப்பொன்று தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று சரிவை பதிவு செய்துள்ளது. இஸ்ரேல் சிரியா இடையிலான இடைப்பட்ட பாதுகாப்பு மண்டலத்திலிருந்து ஹெர்மன் மலையின் சிரிய பகுதிக்குள் நுழைந்த ஹபாஷன் பைனியஸ் என்ற குடியேற்ற ஆதரவு இயக்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆர்வலர்களை இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து நிறுத்தியுள்ளது.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேரம் சரியாக 9:08 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. இன்றைக்கி டொரண்டோ உடைய தற்போதைய வானிலை சூப்பராக இருக்குது. என்னுடைய ஃபேவரட் வெதர் தான் இன்னைக்கு. இப்போ வந்து ஃபீல்ஸ் லைக் 22, ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா 21. கொஞ்சம் நேரத்தில் வந்து வெயில் கண்டிப்பாக அதிகமாகுது, ஆனால் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் பார்த்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி அதிகபட்ச வெப்பநிலையாக வந்து 31 டிகிரி வரைக்கும் போகுது. ஆனால் நல்ல வெயில் தான், கொஞ்சம் நேரத்தில் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் ஃபீல்ஸ் லைக் தான் அது. பட் 23, 24, 25 அப்படி தான் இன்றைக்கி முழு நாளும் இருக்க போகுது. ரெண்டு நாள் வீக்கெண்டு ஃபுல் காட்டுனதுனால நீங்கள் எல்லாரும் ஐயோப்பா போதுமடா சாமி வெயில் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் நம்ம நினைக்காததை வந்து திடீர்னு கொண்டு வர்றது தான் வந்து கனடாவுடைய வெதருடைய அம்சமே. சினிமாவில் ட்விஸ்ட் இருக்கோ இல்லையோ, கனடாவோட வெதர் அளவுக்கு ட்விஸ்ட்டை நீங்கள் எதுலேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ட்விஸ்ட்டோடு இருக்கிறது தான் கனடாவுடைய ஆல்வேஸ், அதுதான் கனடாவுடைய சிக்னேச்சர். ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நான் வந்து சாட்டர்டே வந்து சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சது, அதை பற்றி தான் வந்து முதல்ல பேச போகிறேன். முதல்ல எல்லாருக்கும் நன்றியை சொல்லணும். CMR நேயராக இருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஃபுல் ஹவுஸும் வந்து அப்படியே சோல்ட் அவுட் ஆன ஹவுஸ். நைட்டு 11:11 வரைக்கும், 11:11 நான் வந்து யூஸ்வலாக நைட்டு வந்து எனக்கு ஒரு ஃபோன் அலாரம் வச்சுருக்கேன், 11:11 வந்து அது அடிக்கும். அது வந்து அப்படி ப்ரே பண்ணிட்டு தூங்குற டைம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறது. அந்த அலாரம் அடிக்குது, பார்க்குறேன் ஆடியன்ஸில் எல்லாரும் அப்படியே உட்காந்துருந்தாங்க. 11:30 வரைக்கும் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்ச அந்த ஷோவுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதை சொல்லிவிட்டு நிறைய பேரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து நிறைய பேரை மீட் பண்ண யாரையுமே மீட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் யாரையுமே அந்த, ஏன்னா பேக் ஸ்டேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நம்மளை வந்து அந்த சைடும் விடல, அந்த சைடு இருக்கு இந்த சைடும் உடலை, அதனால் அது மட்டும்தான் வந்து ஒரு வருத்தம் எனக்கு. பட் அதுதான், நம்ம தான் பிளான் பண்ணுறோம், வேறு ஒரு மீட்டிங்கை போடுறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இல்லை, வேறு ஒரு மீட்டிங்கை போட்டு மீட் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னென்ன நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரே கிளைகளில் போன நாள், இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கிஸ்ஸிங் டே. ஸோ உம்மா கொடுக்கறதுக்காக ஒரு நாள். எப்பயுமே வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து என்னதான் பணம் சம்பாதிச்சு எவ்வளோ பேர் புகழ் இருந்தாலும் உங்களுக்குன்னு உமா கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அதே மாதிரி உமா வாங்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ நீங்கள் வந்து யாருக்கு இன்றைக்கி உமா கொடுக்க போகிறீங்களோ ரெடியாக இருங்க. அவங்களுக்கு சொல்லிட்டு சொல்லாமல் முதல்ல மொத்தத்தை கொடுத்துட்டு, ஏன் தெரியுமா நான் இன்றைக்கி கிஸ்ஸு கொடுத்தேன், ஏன்னா இன்றைக்கி கிஸ்ஸிங் டே அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் ஜங்க் ஃபுட் லவர்ஸ் இருக்காங்களோ, நம்ம மதன் மாதிரி இன்றைக்கி ஃப்ரைட் சிக்கன் டே. இந்த சிக்கனை எண்ணெயில் போட்டு வறுத்து பொறிச்சு, அது இப்போ பாய்ஸாவோ இல்லை ANW இல்லை டிம்ஸோ ஏதோ ஒரு எங்கே போனாலும் ஒரு ஃப்ரைட் சிக்கன் இருக்கும், அந்த ஏரியாவே அந்த வாசம் வரும். ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருந்தாலும் அதை வந்து அதுக்கு பெயிட், அது வந்து அதுக்கு வந்து மயங்காத ஆட்களே கிடையாது. சைவமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எஸ்கேப் ஆகிடலாம். அசைவ ஆட்களாக இருந்தால் அவ்வளோதான், அந்த ஃப்ரைட் சிக்கனை வாழ்க்கையில் ஒரு முறையாவது சாப்பிட்ருப்பாங்க. இன்றைக்கி அதற்காக ஒரு நாள் ஆஃபர்ஸ்லாம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா, ஆக்சுவலி நான் காலையில் தேடி பார்த்தேன் இன்றைக்கி ஃப்ரைட் சிக்கன் டேங்கிறதுனால ஏதாவது ஆஃபர்ஸ் எங்கேயாவது போட்டிருப்பாங்களா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தென்படலை கண்ணில். ஒருவேளை இது வந்து இங்கே அதை போட்டால் நம்ம மறுபடியும் ஆஃபர் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வீட்டில் எப்பயுமே செஞ்சு சாப்பிட்றதும் ஆல்வேஸ் குட். ஃப்ரைட் சிக்கன் வீட்லேயே செய்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. வெளியில் ப்ராசஸ்டு ஃப்ரைட் சிக்கன் வாங்குறதோட வீட்டில் செய்கிறது ஈஸி அண்ட் கொஞ்சம் அதோட ஹெல்த்தியும் சொல்ல மாட்டேன், அதோட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து அப்படியே இந்த இசை மலையில் நனைஞ்சு, ஆஹா வாழ்க்கையில் நமக்கு ஏன் கடவுள் வந்து இந்த வரத்தை கொடுக்கல அப்படின்னு தான் வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன வரம் அது? பாடுற வரம். கடவுள் வந்து நல்ல பாடுற குரலை கொடுத்துருந்தார்னா இந்நேரம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, நான் வந்து நேற்றெல்லாம் வந்து வீட்டில் அத்தனை பேரையும் உட்காரிச்சு டார்ச்சர் தான், டார்ச்சர்னால் டார்ச்சர் சாதாரண டார்ச்சரில் அந்த டார்ச்சரை நீடித்து இன்றைக்கி உங்களுக்கும் அதே டார்ச்சரை கொடுக்க போகிறேன். அப்படின்னா என்ன டார்ச்சர்? நான் வந்து கர்நாடிக் சந்தி சங்கீதம், அந்த ஹிந்துஸ்தானி சங்கீதம் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மில்க் ஷேக்கை போட்டு குட்டிக்கு போகிறேன் இன்னைக்கு. ததறின அப்படின்னு சொல்லிட்டு பாடுற அளவுக்கு எல்லாமே ஒன்லி கசல் இந்த கர்நாடிக் சாங்ஸ் தான் கேட்குறது. பூராவே வந்து அந்த மாதிரி பாட்டு தான். காரில் உட்காந்து பாட்டை போட்டுக்கிட்டே வர்றப்ப எந்த எங்கெங்கெல்லாம் வந்து அப்படிலாம் வருதோ கூடையே சேர்ந்து கத்த வேண்டிதான். மேலே போய் கீழே வந்து 16 கட்டையிலேருந்து 8 கட்டை, 8 கட்டையிலேருந்து 2 கட்டை, 2 கட்டையிலேருந்து 34 கட்டை அப்படின்னு சும்மா கட்டையை மாற்றி மாற்றி போட போகிறேன். இன்னைக்கு நீங்களும் வந்து பயங்கரமான சங்கீத பாடலாக தான் வந்து கேட்க போகிறீங்க. தலைப்பு என்னன்றதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாடுற ஆளாக இருந்தாலும் சரி, பாடாத ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் பாட்டு இருக்கும். அதாவது அப்பப்போ அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல். இப்போ திடீர்னு நீங்கள் எங்கேயாவது போயிடுறீங்க, ஒரு மேடையில் எல்லா ஆல்மோஸ்ட் இந்த பார்ட்டியில் நீங்கள் வெக்கேஷன் பிக்னிக்கு இல்லை எங்கேயாவது ரெசார்ட்டுக்கு போகிறீங்க, எல்லாம் ஃபேமிலி 4-5 ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் பாடிடுறாங்க. அப்போ வந்து கமான் நீங்கள் பாடுங்க, நீங்கள் பாடுங்க, நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரே உங்களை ஃபோர்ஸ் பண்ணுது. சரி ஓகே, எல்லாரும் பாடிட்டீங்க, நானும் பாடி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாடுறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒருவேளை உங்கள் குரல் கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பாடுற அந்த ஒரு பாட்டு எந்த பாட்டாக இருக்கும்? நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் தெரியும், இந்த பாட்டு நான் பாடினா எனக்கு ஓரளவு செட் ஆகும், இல்லை இதை தைரியமாக நம்ம பாடிடலாம். தைரியம் என்ன, கேட்குறவனுக்கு தானே பிரச்சனை, பாடுறதுக்கு என்னத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி தைரியமாக நீங்கள் பாடலாம். அப்படி நீங்கள் பாடுற பாட்டு அப்படின்னா எந்த பாட்டாக இருக்கும்? அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி கிஸ்ஸிங் டே அப்படிங்கிறதுனால உமா கொடுக்கறது, நீங்கள் உங்களுடைய அந்த பொன்னான உமாவை யாருக்கு கொடுப்பீங்க ஃபஸ்ட்டு? நிறைய பேர் எப்பயுமே பிரச்சனை வரும், சம்சாரத்துக்கா இல்லை அம்மாவுக்கா இல்லை குழந்தைக்கா அப்படின்றது. ஆனால் இதில் நீங்கள் மூணு ஏதாவது ஒன்று தான் சொல்லணும் ப்ரையாரிட்டி பேஸிஸில். ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதெல்லாம் ஒரு தலைப்பாடா, ஜப்பான்காரன் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கலாம். பட் உமா கொடுக்குறதுல எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது தெரியுமா? அதை பற்றியில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். கால் பண்ணுங்கள், என்னோட பேசுங்க. 416-644-6222 இந்த நம்பருக்கு. நான் வந்து சும்மா விடுறதா இல்லை இன்றைக்கி.

0: இன்னைக்கு ஃபுல்லாக சங்கீத மலையில் நினைய போகிறீங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறது ஆர்ஜி ராஜ் கிடையாது, சங்கீத கலா பூஷன், சங்கீத கலா மாமணி, சங்கீத பீரங்கி, சங்கீத சூறாவளி, சங்கீத சுனாமி கூட பேச போகிறீங்க. இன்னைக்கு ஒன்லி சங்கீத கசல்ஸ் தான். அப்படியே கமக்கமாக பாடி ஃபுல்லாக என்னது சுருதியை விடாமல் விலக வைக்காமல் கூடையே சுருதியை இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டே பாட போகிறேன். நீங்களும் வந்து உங்களுடைய பாடணும் அப்படின்னு சொன்னால் என்ன பாட்டு பாடுவீங்க, கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் பாடி காட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் பாடலாம். என்ன மாதிரி நெக்ஸ்ட் கால? ஹலோ, காலை வணக்கம்.
1: வணக்கம் பேசுறீங்களோ?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு. நீங்க என்ன ஆண்ட்ரியாவை பார்த்துட்டு குளிசி அம்மாறி போட்டுட்டீங்களோ?
0: ஆண்ட்ரியாவை பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன, எல்லாருக்கும் வேற வேற வெறி ஏறும், ஆனால் எனக்கு சங்கீத வெறி ஏறி இருக்கு. நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்தையும்
1: குளிச்சு மாறி போட்டுங்க போல இருக்குது. அதான் கேட்டுறதுக்கு
0: எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரையும் விட போறல. நேத்தெல்லாம் வந்து வீட்டுல தெரிச்சு ஓடி எல்லாரும் என்ன வந்து லாயருக்கு கால் பண்ற ரேஞ்சுக்கு போயிருச்சு, ஆனாலும் விட்டலையே யாரையும் விட. இருந்தாலும் விடலையே. உச்சகட்ட ராகத்துல அப்படி அட்டான ராகத்தை வந்து ஆகாசத்துல புடிச்சு தொடையில தட்டி அவனை பாட வச்சு படுத்துட்டேன். அவனை படுக்க வச்சு
1: பாடிட்டேன்.
0: ஆமா, யாருக்கு முத்தம் கொடுக்க போறீங்க?
1: முத்தம் குடுக்க அஞ்சு மணிக்கு வேலை முடிஞ்சு வந்து ரெண்டு பேரும் பல்செட்ட கலத்தி வச்சுட்டு முத்தம் குடுக்கத்தான் இருக்கு.
0: ரைட்டு, திடீர்னு போய் முத்தம் குடிச்சீங்க அப்படின்னா பட்டு நின்று திரும்ப கேட்பாங்க, என்ன தப்பு பண்ணீங்க, எதுக்கு இந்த ஐஸ் அப்படின்னு கேட்பாங்க.
1: இல்ல சார், பல்செட்டு முதல் கலத்தி வைக்கணும் இல்ல, பல்செட்டோட குடுக்கீங்க.
0: ஓ, அது வேற இருக்குது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும்.
1: கம்மாக்கரையிலே
0: சும்மா இருந்தா சொல்லுவோம், கம்மாக்கரையில உமா குடுக்கணும் பாட்டு இருக்கா என்ன?
1: ஓ, இருக்கு, அஜித்தண்ட இருக்குதானே வாடியோ.
0: அது கம்மாக்கரையிலே சும்மா நீ இருந்தா என்ன பண்ணுவேன், அந்த பாட்டு தான் அது.
1: நீங்க பிடிச்சிருவீங்க.
0: கம்மாக்கரையில உமா கொடுக்கவா? கம்மாக்கரையில உமா? ஓ, தெரியும் தெரியும். அடிச்சுக்க முடியாது, உங்களை அடிச்சுக்க முடியாது. இருக்கு கம்மாக்கரையில உமா கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? அம்மா இருக்குது, கரெக்ட்
1: தான். உங்களுக்கு எல்லாரும் பொண்ணு தாரம், அப்ப உங்களுக்கு தெரியக்குள்ளேயே புருஷோத்தமனுக்கும் குயின்சனுக்கும் கொடுத்தா மூன்று பேரையும் ஒரே கொள்ள ஒரே நாளிலேயே முடிச்சிடலாம்.
0: ஒரே மேடையில் மூன்று கல்யாணம்.
1: நாங்களே வந்துட்டு ஒரு ஏரியா வந்து எல்லாருக்கும் வாழ்த்தி போட்டு நாங்களும் வரலாம். சொல்லலாம்.
0: சூப்பர். நான் வந்து வரிசையா ஆறு ஈவெண்ட் டோட்டலா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் சேர்த்து மார்னிங் ஈவினிங் மார்னிங் ஈவினிட்டு ஒரு ஈவினிங் ஒரு கேம் ஷோ ஒன்று. எப்படி கேம்னா, கயிறு ரெண்டு சைடு கொடுத்து ஒரு துணி மாதிரி கொடுத்து ஒய்ஃப் வந்து அந்த கயிறை டைட்டாக பிடிச்சிக்கணும், ஹஸ்பண்ட்ஸ் வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு இழுக்கணும். ஸோ எந்த சைடு டக் ஆஃப் வர மாதிரி, எந்த சைடு வந்து போகுதோ அந்த கப்பல் வின்னர்னு சொல்லிட்டு போட்டது.

0: போட்டு என்ன நல்ல அப்படி சங்கீத சிகாமணியா நீங்க மாறுறதுக்கு ஏதாவது ஒரு பாட்டு உள்ள வெறிய
1: எனக்கு நல்லா பிடிச்ச பாட்டு வந்து எங்கிருந்தோ வந்தார் படத்திலிருந்து ஒரே பாடல் உன்னை அழைக்கும் எந்த உள்ள உன்னை நினைக்கும் என்ற அந்த பாடல் தான் நல்ல
0: சங்கீதத்திலேயே நீங்க உங்க உருகி போற பாடல்லாம் அதுதான்
1: இல்ல அது அப்படியே அந்த கேர்ள் ஃபிரெண்டுகள் இந்த யோசனையில கையில கிடைக்காது
0: பாட்டை கேட்டாலே
1: அப்படியே போயிடும் மேட்டது உங்களோட கதை சூப்பரா இருந்துச்சு அந்த கதையை இதனே நீங்க சொன்ன விதம் உப்ப நல்ல வடிவா கதையும் சொல்றீங்க நல்லா இருக்கும் அந்த கதை வந்து பாலச்சந்திரன் அவ்வளவு தொடர் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த தொடங்கின மாதிரியே திருப்பி முடியுது அந்த கதை
0: ஏன்னா அப்ப இப்பதான் நல்லா கதை சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஒழுங்கா சொல்லல கதை
1: இதன்
0: வாயிலிருந்து இந்த மாதிரி சொற்களா ஆச்சரியமா இருக்கு நன்றி சிறப்பாக நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நீங்க வந்து சங்கீதத்துல வந்து அப்படியே லெப்ட்ல போய் யூ டர்ன் போட்டு ரைட்டு வந்து அப்படியே மேல ஒவ்வொரு கட்டையா ஏறுவீங்க அப்படின்னா ஏ கூட ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சங்கீத மலையில தான் நினைக்க போறோம். அப்படியே நானும் சில பாட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் வாழ்க்கையில கேட்டே இருக்க மாட்டீங்க. அப்பப்ப அந்த பாட்டு அங்கங்க சொருகுவேன். நீங்க வந்து பொறுமையா கேட்டுதான் ஆகணும். அதுக்கு நடுவுல வந்து என்னுடைய கன்றாவியான குரல்ல வந்து நான் வேற அங்கங்க சந்தம்லாம் போடுவேன். அதுதான் அது என்னென்ன வார்த்தையும் தெரியாது. அதெல்லாம் போட்டு தான் தீர்வேன். அவ்வளோதான். சங்கீதத்தில் வந்து ஓரளவுக்கு இந்த ராகம் இது இந்த ராகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லையா நம்மளுடைய ரவிசங்கர் சார். அவர் அளவுக்கு இல்லைனாலும் சங்கீதத்தில் வந்து இன்னைக்கு எந்த ரேஞ்சுக்கு போனாலும் நான் ரெடி அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். சில பேர் வந்து பாட கண்டிப்பாக தெரியாது. அவங்க பாடினா கேவலமாக தான் இருக்கும். ஆனாலும் மேடையில் கான்ஃபிடெண்ட்டாக மைக்கு கிடச்சா போதும்னு சொல்லி வாங்கி ஒரு பிச்சில் பாடுவாங்க பாருங்கள். இசைமலையில் நினைய தயாரா அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு பாடகராக நீங்கள் வாழ்க்கையில் மீட் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் சொதப்பியிருக்கா எங்கேயாவது அப்படிங்கிறத சொல்லலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. மேடையில் பயங்கரமாக அவங்க பாடுவாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு மைக்கை கொடுத்து கடைசியில் என்டையர் கூட்டத்தை ஒரே பாட்டில் வந்து கிளம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை எல்லோரும் கூப்பிட்டு மறுபடியும் உட்கார வச்சு ஷோவை நடத்துறதுக்குள்ளார போதும் போதும் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ இது கேட்கவே முடியலையே, இந்த என்னுடைய ஃபேவரட் பாட்டை போட்டு கொள்றாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிடலாம். கால் பண்ணுங்கள் 416-644-6222. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கு. இப்பதான் ஒரு கச்சேரிக்கு போயிட்டு இருக்கேன்.
2: ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்கா?
0: ஆத்துலயும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கா? நல்லா பாடிட்டு இருக்கேன். பல ஃபேன்ஸ் வந்துட்டே இருக்கா? ஐயோ பேஷா பாடுறேள் ஓய் அப்படின்னு எனக்கு வந்து தங்க மோதிரமும் தங்க செயினும் வந்து அன்பளிப்பா கொடுத்துட்டு போன.
2: எனக்கும் அப்படித்தான் கேட்கும் போதே காத்துல என்ன நாரசமா விழுகிறது.
0: பலர் பலர் வாயில ஜலம் வர்றது, துப்பிட போற
2: என்ன பண்றது, தவிக்க முடியாது. லைன போட்டுட்டேன், அதான் கேட்டுட்டே இருக்கேன்.
0: அப்படி தியாகராஜ பாகவதருடைய சிஷ்யன் பிள்ளையா நீங்க? சூப்பர். உங்களுக்கு வந்து இன்னைக்கு முத்தம் கொடுக்கிறது அப்படின்னா யாருக்கு முதல் முத்தம் போகும்
2: இன்னைக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது.
0: என்னது இப்ப குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே முத்தம் கிடையாது போலயே? அதுதான் லிஸ்ட்ல தான் கேட்டேன். யாருக்குன்னு
2: பிள்ளைக்குதான்.
0: பிள்ளைகள்லயும் வந்து நீங்க 4-5 ரிலீஸ் பண்ணிருக்கீங்கல்ல, ரெண்டு
2: பசங்க,
0: ரெண்டு பேர்ல யாருக்கு முதல் முத்தம்? எப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிற பாத்தீங்களா?
2: பொண்ணுக்குதான்.
0: ஓகே, உடனே இந்த செய்தி உங்க வீட்டுக்கு வந்து சேரும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்து தீரணும். உங்க வீட்டுக்கு போகும்போது ஏதோ பிரச்சனையை குளித்து போட்டாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும்.
2: என்னடி
0: வாட் இஸ் ராங் வித் யூ அப்படின்றோம்.

0: அப்ப தனித்தனி ரூமுகள் வேற அப்படியே போயிடுங்கள். அதுக்குத்தான் அதுக்கு பிரைமேட்டா எல்லாருக்குமே குடுக்கறது. மற்றது கூட நிகழ்ச்சி சச்சதா வந்த வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.
0: அது அந்த நேரத்துல உண்மையிலேயே சிச்சுவேஷன் ஒரு தடவை மேடைக்கு வரவும் இல்லாத போகவும் இல்லாத ஒரு பெரிய ஒரு சிக்கலான சிச்சுவேஷனா தான் இருக்கும். அது நாங்களும் மேடம், நீங்களும் அது ப்ரோக்ராம் லிஸ்ட் பண்ணிக்கொண்டு அது
1: லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் எக்கச்சக்கமா வந்துட்டே இருந்ததா, அதனால அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுல கொஞ்சம் சேலஞ்ச் தான். எங்க உட்காந்துருக்காங்க எந்த ஏரியான்னு தெரியாதுல்ல, அவ்வளவு 1700 பேர்ல எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அதுதான் அதுவும் அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் இல்ல இந்த மாதிரி வந்து பயங்கர சங்கீதமலையா வந்து பொழியிற பாடல் நீங்க என்ஜாய் பண்றது எதுவா, எந்த பாடலாக இருக்கும்?
0: எனக்கு சிந்து பைரவி எல்லா பாடலும் பிடிக்கும். அதுல வேற இந்த படமே அப்படியா படம் தானே, அதுல இந்த பாட்டு மோகம் என்னும் தீயை தீயில் என் மனம் வெந்து வெந்து மோகம்
1: கண்டிப்பா போடுங்க.
0: சவுந்தரராஜன்
1: ஒரு பாட்டு.
0: ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள், தாய் இல்லாமல் நான் இல்லை.
1: வாரி வா வா வா வா வா, சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி கலாபூஷன் அவர்களே.
0: நன்றி ராஜ். மட்டும் அந்த கதைக்கு உண்மையில சூப்பர் கதை, எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னா, இந்த ட்வின் பிரதரும் நானும் அப்படித்தானே, அவருக்கு போலியோ தானே? எனக்கு முன்னால் நானே நிறைய பேருக்கு அடிச்சிருக்கிறேன், சண்டை பிடிச்சிருக்கிறேன், அதே மாதிரி அவன் அழுதுருக்கிறான், நடிகளுமே அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரைக்கும் அவன் போயிருக்கிறான், தனக்கு இருக்கக்கூடாது இப்படி எல்லாரும் தானே நக்கல் அடிக்கிறவன் சரியா. நான் தான் பைக்ல கொண்டு திரிவேன், எங்க போனாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு பைக் தந்து நான் தான் ஏற்றிட்டு போவேன். அப்ப அதெல்லாம் நீங்க சொல்லிக்க அந்த இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நானும் பண்ணி இருக்கிறேன். அப்ப அந்த கதை அருமையான கதை ஜெயகாந்தன் சொல்லிட்டு
1: ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலே, ஏதாவது முன்னெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போனாலே அங்க ஏதாவது ஒரு பிச்சைக்காரர் பார்த்தா எனக்கு இந்த ஃபுல் கதை ஞாபகம் வரும். அப்படியே அவர் வந்து இதை ரொம்ப டீட்டெயிலாக விரை வச்சிருப்பாரு, அந்த கதாபாத்திரத்தை அந்த வியாதிக்காரர் பற்றியும் வந்து ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பையனை பற்றியும் வந்து இந்த இளம் வாலிபன், இதில் பியூட்டின்னு தெரியுமா, இந்த ஃபுல் ஸ்டோரி நரேஷனில் எங்கேயுமே பேரே இருக்காது, கதாபாத்திரங்களுக்குன்னு பேரே வைக்காமல் ஒரு கதையை சொல்கிற பியூட்டி வந்து ஜெயகாந்தனுக்கு இருக்குது. இந்த மாதிரி இல்லைன்னா நிறைய கதை வந்து கதாபாத்திரங்களுக்கு கதையில் கதை எழுதும்போது இது அந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஏதாவது ஒரு குமார் ரமேஷ் ராஜன் சொல்லிட்டு பேர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேரே இல்லாமல் கதை எழுதுவார். ஆனால் அந்த கதாபாத்திரத்தோடு நீங்கள் பயங்கரமாக கனெக்ட் ஆயிருவீங்க. பேரே வைக்காமல் விரிவாக்கமாக அந்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி ஒரு நல்ல டீட்டெயிலாக வந்து எழுதியிருப்பார். அது மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டேலண்டட் ரைட்டர்ஸால் மட்டும்தான் முடியும், ஜெயகாந்தன் மாதிரியான ஆட்களுக்கு தான் முடியும். ஆக்சுவலி அந்த படத்தில் இந்த கதையை நான் படிக்கிற டைமில் வந்து அப்போ தான் வந்து இவருடைய பரதேசி இல்லை ஐயோ அந்த படம் பேர் மறந்துருச்சு, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் பாடல் வந்து வந்த டைம். ஒரு தடவை இந்த கதையை படித்து முடிச்சுட்டு அந்த பாட்டை வந்து கேட்ட உடனே எனக்கே என்னை அறியாமல் வந்து கண்ணாப்பின்னு அழுகு வந்துருச்சு. ஆக்சுவலி அந்த பாட்டை தான் போடணும்னு நினச்சேன் நான். இந்த கதையை படிக்கும்போது நடுவில் அந்த வியாதிக்காரரை வந்து விரிவிச்சுட்டு அந்த கிளைமேக்ஸ் முடித்தோடனே அந்த பாட்டை தான் போடணும்னு நினச்சேன். எப்பயுமே வந்து நம்ம சில இடத்துல வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஒரு கதை, அதில் ஏற்கனவே வந்து அந்த ஹெவினஸில் அழுக போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆக்கி இன்னும் ஹெவினஸை கூட்டி அழுக வைக்கிறதுங்கிறது நியாயம் இல்லை. அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் நோட்டில் தான் நம்ம எப்பயுமே முடிக்கணுன்றனால தான் அந்த பாட்டை போடாமல் வேறு ஒரு பாசிட்டிவான பாடலை, கடவுள் தந்த அழகிய வீடுன்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டு நம்ம முடித்தோம். பிகாஸ் அந்த படம் அந்த கதையும் வந்து பாசிட்டிவான கதை, ஏன்னா அவர் வந்து உயிர் தியாகம் பண்ணாலும் அவருடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்துருக்காரு, அதுதான் அவருடைய டெஸ்டினி கடவுள் கொடுத்திருக்காரு. அண்ட் அதை ரியலைஸ் பண்ணுற அந்த சின்ன பையன் வந்து அவன் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா, விச் இஸ் சப்போஸ் டு பி எ பாசிட்டிவ் நோட். அதனாலேயே வந்து நம்ம பாசிட்டிவாக முடிக்கலாம், பிச்சை பாத்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப டவுன் ஆக்கிடும், நம்மளுடைய மூடியே டோட்டலாக மாற்றிடுன்றதுனால அந்த பாடலை போடலை. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணால் உங்களோட நீங்களும் அதோட கனெக்ட் பண்ணுவீங்கன்றனால அதை நான் சொல்லினேன். ஓகே, இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சங்கீத கலா மாமணி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன்.
1: சூப்பர். இந்த டாபிக்கை வந்து நான் கொண்டு வர்றப்பே வந்து உங்களை மனசில் நினச்சிக்கிட்டே தான் கொண்டு வந்தேன், ஏன்னா உண்மையிலேயே வந்து சங்கீதத்தை பற்றி கொஞ்சம் ஞானம் உள்ள ஒரு ஆட்கள்ல நீங்களும்
2: ஒருத்தர். ஞானம் சூழ்நிலை ஒன்றும் தெரியாது, சும்மா அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறது இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன்.
1: போறீங்களா இல்ல நீங்களே செல்ஃப் லேர்னிங் தான்?
2: செல்ஃப் லேர்னிங் சும்மா அந்த இன்டர்நெட்ல போய் நிறைய பாடல்கள் எப்ப நிறைய பேர்த்து பேசுறோம்ல, அந்த மாதிரி தெரியும். அப்புறம் ஒருத்தர் நான் ஃபாலோ பண்ற யூஎஸ் இருக்காரு, தமிழ் பாரதி அப்படின்னு, அவரு டாக்டர், அவரு மெட்ராஸ்காரர், அவரை ஃபாலோ பண்றேன். அவரு டெய்லி ஒரு போடுவாரு
1: தெரிஞ்சுக்கிறதுதான். அவர் வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர், ஆனா சங்கீதத்துல பயங்கர ஆர்வம்.
2: ஆமாங்க.
1: அந்த என்ன சேனல்ன்ற டீடைல் உங்ககிட்ட தெரியும்? அது வந்து யூடியூப் சேனலா அவரது?
2: இல்ல, அவரு ஃபேஸ்புக்.
1: ஓ, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுவார். ஓகே,
2: ஃபாலோ பண்றேன். நான் ஷேர் பண்றேன். ஆ, அப்ப அது தெரிஞ்சிக்கலாம்.
1: ஓ, கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
2: நல்ல ஆசைதான்.
1: ஆஹா, ஓகே. இப்ப பாட்டு கேட்டவனே இது தோடி ராகம், இது வந்து
2: தெரியும்.
1: எப்படி அது எப்படி போ நீங்க அது வந்து கேட்டு தெரிஞ்சிக்கிறது?
2: எனக்கு எப்படி சொல்றது தெரியல.
1: ஓகே ஓகே, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி,
2: நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு அது மேல ஆர்வம். நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு சித்தப்பா கூட கேட்பாரு, என்ன மத்த பசங்க எல்லாம் இந்த டிஸ்கோ பாட் கேட்க நீ இதை கேட்டிருக்க அப்படிம்பாங்க. எனக்கு என்ன அது மேல ரொம்ப ஆர்வம். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வீணை, மிருதங்கம், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேல ரொம்ப
1: ஆசை.
2: அப்போ சங்கீத கட்சியான 3 மணி நேரம் உட்காந்து தடிக்காம கேட்பேன்.
1: ஓ சூப்பர். அப்ப நீங்க மயிலாப்பூர் ஏரியாலதான் சுத்திட்டு இருப்பீங்க அடிக்கடி? எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் நிறைய தடவை அந்த மாதிரி கச்சேரிக்கு போய் உட்காந்துருக்கோம். சில டைம் வந்து சுத்தமா கனெக்டே ஆகாது, ஒண்ணுமே புரியாது. ஆனா சில டைம் சூப்பரா எல்லாருக்கும் புரியற மாதிரி, எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி, காமன் மேனும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு சில கச்சேரிகள் நடக்கும், சிறப்பா இருக்கும்.
2: நடக்கும்.
1: ஆமா,
2: அந்த காலத்துல ஆண்டு விமர்சனம் எல்லாம் போடுவாங்க. வந்து கடைசியில் டைம் பீஸ் மாதிரி கேன்டீன் என்னென்ன பலகாரம்
1: நீங்க அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் அப்படின்னா அது என்ன? நீங்க பாடல்
2: ஒரு பாடல் மனசுல ஏதாவது பாடல் ஓடிட்டே இருக்கும். பொதுவாக எல்லாம் செமி கிளாசிக்கலா தான் இருக்கும்.
1: ஓகே, ஏதாவது ஒரு பாடல் ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும் இல்ல பாடணும்
2: அப்படின்னா? கேட்ட பாடல் வந்து சாரகேசி படத்துல வைஜி மகேந்திரன் நடிச்ச படம், அதுல வந்து அவள் தந்த வரம் ஒரு பாடல் இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாடல் தமிழ் தமிழ் இசை வந்திருக்கு.
1: ஓகே,
2: அதை கேட்கலான் இருக்கேன் நீ சாருபேசி.
1: ஓ கண்டிப்பா, அவள் தந்த வரம்
2: வைஜி மகேந்திரன், சாரி வைஜி மகேந்திரன் நடிச்சது, சங்கர் மகாதேவன் பாடல் இருக்கு.
1: ஓகே, உங்களுக்காக ஒலிக்கும் கரெக்ட். இன்னமும் வந்து எல்லா பாடல் நிகழ்ச்சி போட்டி நிகழ்ச்சியிலும் வந்து யாருமே புது பாட்டை செலக்ட் பண்ணுறதே கிடையாது, எல்லாம் வந்து இந்த கிளாசிக் சாங்ஸ் தான் வந்து இன்னமும் பாடிட்டு இருக்காங்க. சூப்பர். இந்த ஆக்சுவலி இந்த அவள் தந்த வரம் நல்ல தரமான பாடல் நீங்க கேட்டிருக்கிறது.
2: அந்த ஆமாம்,
1: உங்களுக்கு அந்த பாட்டு வந்துடும்.
2: இது வந்து மலையாள பாடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் பாடுற படத்தில் எல்லா பாடலும் தரமாக தான் இருக்கு.
1: ஆமா, நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாட்டு உங்களுக்காக, உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு கேள்வி, முத்தம் முதல் முத்தம் யாருக்கு போகும்
2: இன்னைக்கு?
1: எனக்கு 45 வயசுல சூப்பர் சார், ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம், பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். இன்னைக்கு வந்து இசைமலையில் நினைய போறீங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச, ஆக்சுவலி இந்த நகுமோ வெர்ஷன் வந்து எக்கச்சக்கமாக கேட்டிருக்கீங்க. நானே வந்து எந்த கச்சேரி போனாலும் நகுமோ பாட்டு இல்லாமல் ஒரு கச்சேரி நடக்காது, எங்கேயாவது சொருவிடுவாங்க நகுமோ. ஆனால் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஷன் ஆஃப் லேட்டஸ்ட் நகுமோ பாட்டு, கேட்டு மகிழுங்கள்.
3: அங்கே ஒரு கல்யாணத்தில் வச்சாங்க ஞான அவளை ஆதியம் காணுது. Click it appears right into my heart. Darshanakku shesham oru paadu naal kaiyan oru pennine

0: எப்படி இருந்தது அந்த ஃபீல்? நகுமோ இல்லையா? என்ன ஃபீல் அப்பா? இந்த பல வருஷம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நகுமோன்றது மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு கிளாசிக் கர்நாடிக் கீர்த்தி. இது நகுமோனு கணலேனி அப்படின்னு சொல்லி, ஆக்சுவல் நகுமோனு கணலேனி அப்படின்றது இது வந்து தெலுங்கு வெர்ஷனில் தான் ஃபஸ்ட்டு வந்தது. தெலுங்கு வெர்ஷனில் 18th century தியாகராஜர் வந்து போட்ட பாட்டு இது. இது வந்து ராமருக்காக, லார்ட் ராமாவுக்காக வந்து போட்ட ஒரு எழுதி இந்த பாட்டை வந்து போட்டது. இன்ன வரைக்குமே நீங்கள் மயிலாப்பூரோ எங்கேயோ ஒரு கச்சேரி அப்படின்னு போனீங்க அப்படின்னா, அது தமிழ் தெலுங்கு கச்சேரியோ, தெலுங்கு கச்சேரியோ, இல்லை கன்னட கச்சேரியோ, மலையாள கச்சேரியோ, ஆனால் இந்த நகுமோ பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான மூவிங் சாங். இப்போ நான் போட்ட பாட்டு வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் வெர்ஷனான ஒரு பாட்டு, ஹிருதயம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தில். இதை மறுபடியும் வந்து ஹசீம் அப்துல் வஹாப் வந்து இந்த பாட்டை வந்து மறுபடியும் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் சொல்லி, இந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த நகுமோவை கொண்டு வந்ததுக்காக நன்றி. நீங்கள் வந்து இசையில் எந்த அளவுக்கு பயங்கரமாக லெஃப்டில் பூந்து ரைட்டில் வர ஆளுன்னு தெரியல, இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கர்நாடகா இல்லை ஹிந்துஸ்தானி சங்கீதம் பேஸ் பண்ண பாட்டெல்லாம் எப்பயுமே கல்ட் கிளாசிக்காக இருக்கும். அந்த மாதிரி பாடலாம் அடிக்கடி நீங்கள் முணுமுறுக்கிறது இல்லை கேட்க விரும்புகிற பாடல் என்ன அப்படிங்கிற சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு முக்கியமான நாள் முத்த நாள். உங்களுடைய முத்தமலை யார் மேலே பொழியும் அப்படிங்கிறது என்னோட கால் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: சூப்பரா ஜாலியா இருக்கேன். என்னுடைய பாடலை நீங்க கேட்கல அப்படின்னா வெறியேறுவேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாரையும் பாட வச்சு கேட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் பாட சொல்லி சரி நான் பாடுறத கேட்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி பாடுவீங்களா கேட்பீங்களா? நீங்களே டைனாசரை தூக்கி டவுசர்ல விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்தக்கூடாது சொல்லிட்டேன். நீங்க சரி வரும் தலைப்புக்கு, இன்னைக்கு உங்களுடைய முத்தம் யாருக்கு போய் சேரும்? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான். வாவ், ஆஃப் கோர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான். முதல் முத்தம் எப்பயுமே கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான். ஓகே, இன்னைக்கு கண்டிப்பா வந்து இன்னைக்கு வேர்ல்டு உலக முத்த நாள், இன்னைக்கு வேர்ல்ட் கிஸ்ஸிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, கொடுக்கறது மட்டும் இல்லை வாங்கியும் வாங்குறீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏதாவது இருக்குதா? ஏழு சங்கீதமே. அது வந்து அதுவும் பார்த்தீங்களா, இன்னைக்கும் கேட்டாலுமே அது வந்து அதுக்கு வந்து வயசே ஆகாது அந்த பாட்டுக்கு. இன்னைக்குமே கேட்கலாம், இன்னைக்கும் கேட்கலாம். அருமையான பாடல்.
1: இது என்ன சொன்னாரு?
0: ஆமா,
1: ஆனா நான் பார்க்கல.
0: கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொன்னாரு, ஆனா நீங்க பாக்கலையா?
1: இல்ல, ஏன்னா தேவை இல்ல.
0: புரியல புரியல.
1: தேவை இல்ல, நான் பார்க்கல.
0: எங்களுக்காக ஒரு
1: சும்மா
0: தெரியும். எடுத்தாச்சு
2: போட்டு அங்க வந்து கலையகத்துக்கு வந்து குரல்களை எழுத்து அங்க ஒரு தூண்ல கட்ட போறேன்.
0: முடியாது நான் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். ததறி
2: பாடுங்க.
0: இல்ல வேண்டாம், அந்த டார்ச்சர் உங்களுக்கு குடுக்கல.
2: நல்லா இருக்கு ராஜ், நல்லா இருக்கு.
0: என்ன கருத்து பண்ணாலும் நீங்க வந்து உயர்த்தி பேசுறீங்க பாத்தீங்களா, அந்த நல்ல உள்ளம் உங்களை நல்லா வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க.
2: பாடுங்க. எனக்கு நான் முந்தி சின்ன வயசுல பாடுவேன், இப்ப பாட முடியல வாய்ஸ் எல்லாம். ஆனாலும் தனியா இருந்து பாடுவேன்.
0: பாடுற லிரிக்ஸ் பாடுறது எல்லாரும் பாடுவாங்க, இந்த மாதிரி வந்து அதெல்லாம் அடிக்கடி பாடுவீங்களா?
2: குத்து பாட்டு, குத்து பாட்டு விருப்பம் அடிக்கடி. மூணு மூணுக்கிற பாட்டு நான் அந்தி மலை பொழுகிறது, அந்த பாட்டு அடிக்கடி வாயில வரும்.
0: ஓகே, சூப்பர். அவன் நல்ல பாட்டு ஆக்சுவலி அது.
2: ஆமா, அடுத்தது குத்து பாட்டுகள் பாடுவேன். அப்படி பாட ஆசை வந்தால் விருப்பமான பாட்டு இந்த எனக்கு வந்து அந்த NGK படத்துல அன்பே பேரன்பே சித் ஸ்ரீராமன் சாஷா பாடியதுதான் என் ஃபேவரட்.
0: அப்படியா, ஆல் டைம் ஃபேவரட் அந்த பாட்டு. ஓகே, இப்ப இன்னைக்கு என்ன பாடல் கேட்க விருப்பம்?
2: எனக்கு
0: கர்நாடிக் பேஸ்டு பாட்டு வந்து அப்பப்ப பாத்ரூம்ல பாடுவேனா, திடீர்னு ஒரு நாள் வந்து மனைவி ஓடி வந்துட்டா மேல, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு திருச்சி பயப்படுற அளவுக்கு நான் வந்து அந்த பிச்சில கத்திருக்கேன்னா
2: பாத்துக்கோங்களேன்.
0: அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்க விரும்பல. உலகம் பிறந்தது எனக்காக எனக்கு ரொம்ப மார்னிங் சாங் இது. ஆக்சுவலி எனக்கு என்னுடைய அலெக்சாவுடைய பிளேலிஸ்ட்ல வந்து பிளே மை ஃபேவரட் சாங்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது போட்டோடனே காலையில இந்த பாட்டை காலையில போடும், பயங்கர செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ற ஒரு பாட்டு இது.
2: அதனால அதையும் நான் பாடுவேன்.
0: வெரி நைஸ், வெரி நைஸ். மார்னிங் சாங் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல ரொம்ப நாள் இந்த பாட்டு என்னுடைய மார்னிங் சாங் லிஸ்ட்ல இருந்தது.
2: ஓகே, நானும் போட்டு வைக்கிறேன் அப்ப.
0: ஆமா, சூப்பர்.
2: அடுத்தது வந்து ஷோக்கு வர முடியல, தவிர்க்க முடியல காரணம்
0: என்ன? நிஜமாவா?
2: ஆமா, நெக்ஸ்ட் டைம் கட்டாயம் வருது. ஏன்னா சொன்னேன் எங்க வீட்டுல கொஞ்சம் வேலைகள் நடந்தது, ஹஸ்பண்ட் பிஸியா இருந்தாரு அதனால.
0: சாரா, நான் அடுத்ததான் கேட்க வந்து, என்ன சாரா இவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க.
2: ரொம்ப கவலை, கண்ணீரும்
0: வந்துட்டு. சூப்பரா இருந்தது தெரியுமா? நாங்க
2: கட் பண்ணையில இருந்தேன் ஷோல, உண்மையில
0: ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக்கிடுச்சு. அந்த மெசேஜ் நீங்க டைம் எடுத்து போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நானுமே அந்த கதை வந்து மைண்ட்லேருந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நான் இப்போ எங்கேயாவது போய் ஷாப்பிங் பண்ணுறப்பேன், ஆனால் அந்த கதையோடைய சுச்சுவேஷனே தான் எனக்கு திருப்பி ஓடிட்டுருக்கும். உங்களோட அதெல்லாம் முடிஞ்சு திருப்பி ரெக்கவர் ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ கதை சொல்கிறதுக்கு சொல்கிறவங்களுக்குமே ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல அது லைஃப்பில் வந்து. அதுலேருந்து திருப்பி வெளியில் வர்றதுக்கு எனக்கு குறைஞ்சது 3-4 மணி நேரம் ஆகும். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் மெசேஜை பார்த்தேன், மறுபடியும் அது உள்ளே போயிட்டு உங்கள் மெசேஜ் திருப்பி என்ன உள்ளே எழுத்துட்டு
2: போயிருச்சு.
0: அதுக்கு சொல்ல வரல, நீங்கள் நிஜமாகவே வந்து போட்ட மெசேஜ் அவ்வளோ உருக்கமாக இருந்ததுன்னு சொல்கிறேன்.
2: உண்மையில எனக்கு அது, நான் வேலை பண்ணிட்டே கேட்டுட்டு உட்கார்ந்துட்டேன், முடியல ஒன்றும் பண்ண அப்படியே. உண்மையில அது ரொம்ப என்னையும் மாற்றி விட்டது, இந்த சில அட்டிடியூடையும் அதை மாற்றி விட்டது. நான் உண்மையில அந்த கொஞ்சம் காசு வச்சிருப்பேன் எப்பவுமே பொக்கெட்டில், அப்படி அதாவது சபையில அங்கே இங்கே போகிற வழியில எல்லாம் அப்படி கொடுத்துடுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விபரீத ஆட்கள் தான் கொஞ்சம் ஒதுங்கிடுவேன், நான் இனிமேல் ஒதுங்கவே மாட்டேன்.
0: நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் ஜெஸ்டர்ஸ் அவங்கள எவ்வளோ தூரம் பாதிக்கல. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் அதை ரசிச்சுட்டு, ஆஹா சுவையாக ஒரு சாப்பிட்டுட்டு, அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு, நிலாவை பார்த்துட்டு ரொம்ப சூப்பர் ஜாலி மூடில் அவர் இருப்பார். ஒரே ஒரு சி அப்படின்ற ஒரு வார்த்தை அத்தனையும் வந்து அப்படியே போட்டு நசிக்கிறோம். அந்த சீன் அந்த படிக்கும்போது அது அது பயங்கர ஃபீல் கொடுத்த ஒரு சீன்யா.
2: ஆமாம், நீங்கள் நேரம் எடுத்து படித்து அதை நல்ல டைரக்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.
0: நன்றி சாரா. முன்னிக்கு
2: முத்தம் சொன்னீங்க.
0: ஆமாம்,
2: இப்ப முதல் முத்தம் கொடுக்க யாரும் இல்லை, வீட்டில் மகன் தான் சின்னவன் இருக்கான். ஐயோ, எங்க ரெண்டு பசங்களும் காண்ட காண்ட மூத்தவர் வீட்டுக்கு வர நேரம் போற நேரம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போவான். சின்ன வந்து பெரிய ஆள் ஒர்க் பண்றான், ஆனாலும் என்ன காண்ட நேரம் எல்லாம் முத்தம் கொடுப்பான். எனக்கு
0: ஒரு தருணம் இதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் இதுதான் மோஸ்ட் செரிஷபிள் மொமெண்ட்ஸ். எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது இதெல்லாம் அனுபவிக்கும்.
2: உண்மையில உணர்ந்த நான் யோசிச்சேன் சொல்லக்கூடாது. என்னடா சில தாய்மார் முத்தத்துக்கு ஏங்குவாங்க, என்னடா என்ன சில பிள்ளைகள் வெக்கமா அது கொடுக்க மாட்டாங்க, பழக்கம் இல்லை. ஆனா அப்படி இல்லை, பத்து முறை ஒரு நாளைக்கு நூறு முறை கண்டாலும் முத்தம் கொண்டு
0: கொடுப்போம். தங்கமான பிள்ளை, சூப்பரா வளர்த்திருக்கீங்க, கிரேட் பேரண்டிங்.
2: நன்றி நன்றி.
0: ஓகே, உங்களுடைய
2: ராஜ் நீங்க எனக்கு அந்த பாட்டே போடுங்க. அந்த
0: மோனிங்ல எஸ் எஸ் எம்ஜிஆர் பாட்டு தான் பெஸ்ட் பாட்டு, எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்களுக்காக வரும். ரொம்ப ரொம்ப நன்றி சாரா கால் பண்ணீங்க.
2: எடக்கட கர்நாடக அந்த பாட்டுகளையும் பாடியங்களையும் கொஞ்சம்
0: உங்க மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். சரியா, நன்றி சாரா. விளம்பரத்தை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகிறோம். இணைப்பில் இருக்கும் தயவுசெய்து தயவுசெய்து காத்திருங்கள். இரண்டே நிமிடம்.
3: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-992-2462.
5: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: சின்ன பொசுக்குன்னு ஜோதி அக்கா இப்படி ஒரு குரலை சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வேறு யாருக்காவது துன்பம் கொடுத்தா உங்களுக்கு துன்பம் தானாக வந்து சேரும்னு இன்றைக்கி நான் பல துன்பங்களை கொடுத்துட்ருக்குறேனே. மறி மறி நின்னே முரளிட, இந்த பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? மறி மறி நின்னே, அதெல்லாம் இந்த பீக்கிலலாம் வந்து அப்படியே ஆகாசத்தை தட்டுற மாதிரி அப்படியே நான் ஒரு பிச்சில் பாடுவேன். அப்பப்போ அப்போ தான் தெரிச்சு ஓடி வருவாங்க. கொஞ்சம் நேரமாக சும்மா இருக்கீங்களா வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதறி ஓடி வருவாங்க. இல்லைன்னா என்னாச்சு என்னாச்சு என்ன அப்படி கால் கதவு சந்தில் மாட்டிக்கிச்சு போல அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க. ஐயோயோ அப்படின்ட்டு அப்பப்போ என்னையே அறியாமல் வந்து இசை மலையில் நான் உள்ளே குதித்தேன் அப்படின்னா மூழ்கி போயிடும் உள்ளே. அந்த மூழ்கி இருக்கிற டைமில் வந்து மூச்சு விடவே மறந்துட்டோம் அப்படின்னா திடீர்னு வந்து எழுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எழுப்புவாங்க. ஸோ பல பேருக்கு பல இன்னல்களை என்னுடைய இசை ஞானத்தால் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஜோதி அக்கா சொல்கிற மாதிரி தானாகவே நமக்கும் துன்பம் வந்து சேரும் அப்படின்னா அடுத்து யார் பாட போகிறாங்கன்றதை கேட்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஓம் காலை வணக்கம் ராஜ், நான் சுதா. அப்படிங்க?
0: ஓ, கந்தர்வ குரலுக்கு சொந்தக்காரர். வாங்க சுதாண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன்.
1: மகளுக்கு
0: போயிட்டீங்க,
1: அது பெரிய பார்ட்டி, அது போக முடியல. அது நேற்றும் ஒரு வெட்டிங் வெட்டிங் பார்ட்டி நேற்றும்.
0: நீங்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க.
1: இல்லை நான் வித்தியாசம் போடணும், இதுக்கு வேறு தான் முடியாது.
0: நான் கோச்சிக்கிட்டு போகிறேன், நான் கோச்சிக்கிட்டு நான் உங்களை எல்லாம் வந்து நீங்க
1: நீங்க அந்திரியாகும் சிம்மாக்கி நடுவில் நின்றுட்டீங்களா, அதான் உங்களை போட்டு நசைச்சிட்டாங்க உங்களை, அதுதான் அப்படியா?
0: நல்லா கேட்க ஆசையா தான் இருக்குது. புரிஞ்சிருச்சு. சரி, அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயத்த காதலையாவது போட்டு பையனை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க. ரொம்ப வருத்தம் தான் எங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு பாத்துக்கலாம்.
1: சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும், அந்த பாட்டு
0: நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு அது.
1: ஆனா என் வீட்டுல பானுப்பிரியாவும் பேரும் நிக்கிறேன், அது மேடையில பாடிடும், சங்கீதம் தெரியாது.
0: அந்த பாட்டு எவ்வளவு ஃபேமஸான பாட்டு, கண்டிப்பா அந்த பாட்டு வந்து போட்டுறேன். படம் வந்து நான் பிடிச்சிடறேன், அதில் தான் எனக்கு எனது இந்த தூபக்கால் எடுத்துட்டு வா அப்படின்லாம் வந்து அந்த பாட்டில் அந்த படத்தில் சொல்லுவாங்களா, அதை வச்சு தான் எனக்கு எனக்கு எல்லா அந்த ஐட்டம் எல்லாமே தெரியும். எனக்கு பிடிக்கும் அந்த, ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் பிடிச்சிடறேன் பிரச்சனை இல்லை, நான்
1: பிடிச்சிடறேன். முதல்
0: முதல் மனைவிக்கா? ஓ, மனைவிக்கு தான் முதல்ல மாத்தி சொல்றீங்க நீ, முத்தம் என்னோட முதல் மனைவிக்கு அப்படின்னு.
1: அப்படி அதாவது முதலாவது மனைவிக்கு.
0: ஓகே,
1: அப்புறமா யாராவது கிடைச்சா பாப்போம்.
0: நாம குடுக்க ரெடி, எல்லாம் லைன்ல வந்து நில்லுங்க, வரிசையா ஒவ்வொருத்தரா கொடுத்து வைப்போம். சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. வழக்கம் போல கால் பண்ணி ஜாலியா எங்களை மகிழ்விச்சதுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு போனா நல்லா இருக்கும். அந்த இந்த நீங்க கேட்ட பாட்டையே ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன்.
1: ஓகே, அது எனக்கு பாட முடியாது.
0: சரி, வேற
1: இசையின் ராத்திரியில் இசையாய் மலையோதிரும், இசைக்கும் காலம் எல்லாம் இசைதான் அமைதி பெறும், அங்க அதுல சுரவர் சார் மகரிணி அது தெரியாது தெரிஞ்ச பாடல்
0: சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சங்கீதம் வருது, அதனால நீங்க இதெல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் அப்பப்ப நீங்களே தனியா கார்ல தானே தனியா போறப்பெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல. பாடுறது மட்டுமே எப்பயுமே வந்து அது பான் டேலண்டா கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சமாவது அது கடவுள் கொடுத்தாதான் அதை வந்து டெவலப் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு ஆல்ரெடி, அதை நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ண நல்லா இருக்கும்ல. பண்ணுங்க. ம், சரி அண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி கனெக்ட் பண்ணதுக்காக நன்றி. பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள். ஒரு அருமையான பாடல் வந்து ரீசெண்டாக வந்த படத்திலிருந்து கேட்டிருக்காரு. சாருகேசி அப்படின்ற படம், சாருகேசியில் இந்த பாடல் வந்து கேட்ட ரவிசங்கர் சாருக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடல்

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் டாட் சிஏ, 905-417-6069.
7: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
8: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
10: Working for you.
9: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
10: Working for you.
11: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரே சந்திக்கலாம். இன்றைக்கி வந்து சங்கீத மலையில் வந்து உங்கள் எல்லாருமே வந்து நினைய வச்சுட்டு இருக்கேன். நினைய வைக்கல, அள வச்சிட்ருக்கேன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நல்ல நல்ல பாடல்களை வந்து வரிசைப்படுத்தியிருக்கோம். யூஸ்வலாக வந்து நம்ம நிகழ்ச்சியில் குத்துப்பாட்டு, இல்லை வந்து ஒரு ரொமான்டிக் பாட்டு, இல்லைனா கொஞ்சம் ஜாலியான பாடல்கள் வரும். இப்படிப்பட்ட பாடல்கள் வந்து நம்ம அடிக்கடி போடுறதில்ல. அதுக்காகவே இனமையே வந்து இந்த ஜானரை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு அதுக்காகவே கொண்டு வந்தது. தமிழ் சினிமாவில் மட்டும்தான் வந்து, ஐ மீன் தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் மட்டும்தான் இது அதிகமாக வந்து நம்ம இந்த கர்நாடிக், ஹிந்துஸ்தானி பாடல்கள்லாம் வந்து கேட்க முடியும். வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு இருக்கு. அதுலேயும் அதிகமாக வந்து தமிழ் பாடல்களை தான் வந்து இதை பயன்படுத்தி, இதோட பயன்பாடுகள் அதிகம். இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் ஒரு மேடை நிகழ்ச்சியில் வந்து அனிருத்துக்காக ஒரு அட்வைஸ் ரஹ்மான் கொடுத்துருப்பார். ஏ ரஹ்மான் சார் வந்து, நீங்கள் நிறைய வந்து அந்த பீட்டு, குத்து இந்த மாதிரி இதில் போகாமல் கொஞ்சம் நம்மளுடைய பாரம்பரிய இசையான கர்நாடகம், ஹிந்துஸ்தானி, கர்நாடக சங்கீதத்தெல்லாம் வந்து உள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதை வந்து வேறு லெவலில் இறக்கியிருப்பார் அனிருத். இப்போ வந்து DC அப்படின்னு ஒரு திரைப்படம் வருது, அதற்காக ஒரு பாட்டு வந்து போட்டிருக்காரு, ரேஜ் ஆஃப் ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அதை நான் போடுறேன். அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பாட்டு வரும், அதை நான் சொல்லிகிட்டே போடுறேன். ஸோ எல்லா எந்த நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த கர்நாடக சங்கீதம் போட்டு மிக்ஸ் பண்ணி வர்ற எல்லா பாட்டுமே வந்து ஹிட் ஆகும். 99% வந்து இது வந்து ஹிட் ரேஷியோ தான். ஸோ அப்படிப்பட்ட அழகான மகத்தான ஒரு இசையில் நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பாடல்கள் வந்து நமக்கு பிளெஸ்ஸிங்காக வந்திருக்கு. அந்த மாதிரி பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயருடன் பேசுவோம். வணக்கம்
10: ராஜ்.
11: வணக்கம் ராஜ். வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க?
10: சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும். விஷயங்கள் அது அது இது நம்மால்தான் இந்த பாட்டு.
11: ஆமா அதேதான். அந்த பாட்டியை உங்களுக்கும் சேர்த்து போட்டுருமா?
10: நான் போற பாட்டு ஒன்று போறேன். பாக்கிறேன் தான் கவிதை அரங்கம்.
11: அதுவும் பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு.
10: அந்த ஏழு நாட்கள்ல சின்ன பையனோட வச்சு
11: போட்டோமே போட்டமே
10: அவருக்கு மீன் பிடிக்க மீன்களை கொண்டிருப்பான்.
11: எனக்கு அந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச சீன் என்ன தெரியுமா? வந்து குளிக்கும் போது சரி எப்படியாவது இந்த ஆளை வந்து குளிக்கும் போது பாக்க நம்ம அழகுலாத மயங்கரானு பாப்போம்னு சொல்லிட்டு பாடிட்டு
10: சின்னபடினா
11: அந்த அது வேற சீனு. அதையும் அதை போட்டாச்சு, அதை பேசியாச்சு போட்டாச்சு. இது வந்து அவங்க வந்து பாடிட்டே குளிப்பாங்க அம்பிகா. அப்ப வந்து இப்படி பாடக்கூடாது. கம்ம பத்த பத்த காம பத்த காம பத்த காம காம காம பத்த. அந்த பாட்டு செமையா இருக்கும். அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்.
10: அம்பியா வச்சு நல்ல நல்ல படங்கள் எடுத்தவர் பாக்கலாம்.
11: எஸ் சிறப்பு. உங்களுக்கு என்ன பாடல் இதுதானே? இந்த கவிதை அரங்கேறும் நேரம் அந்த பாட்டு உங்களுக்காக வரும். ஒரு அடிக்கடி நீங்க முணுமுணுக்கிற பாட்டு என்னவாக இருக்கும்? ஹிந்தி பாட்டு எடுத்து விட்டுறாதீங்க, தயவு செய்து. வேணாம் மன்னிச்சிருங்க, தப்பு தான் என் கேட்டது, தப்பு தான். உங்களுடைய முதல் முத்தம் இன்னைக்கு யாருக்கு கொடுக்க போறீங்க?
10: என்னுடைய பிராமல், என்னுடைய அண்ணன் மகள். உங்களோட மகந்த வயசான ஒரு ஒரு ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை 2 வயசு மற்ற ஆளுக்கு 5 வயசு 3 வயசு ஒரு அவை போனா அவை கொஞ்சம்
11: சூப்பர்.
10: ஒரு ஆளுக்கு 2 வயசு கூட மகந்த வயசு.
11: கியூட்டான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணீங்க.
10: எஸ்ஆர்ஆ எனக்கும் பேர பிள்ளை இல்லை.
11: இதோட வேற என்ன வேணும் வாழ்க்கையில? மன்னிச்சிருங்க, நன்றி. மறுபடியும் கால் பண்ணுங்க, எடுக்கிறேன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம். கமாண்டோ கண்ணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க ராஜ்?
11: நல்லா இருக்கேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்.
11: எஸ் கண்ணன்,
12: ஈவினிங் போர்ச்சுகல் ஸ்பெயின் ரெண்டுமே எனக்கு நல்லா பிடிச்ச டீம் தான். மத்தது ராஜ், நீங்க வந்து அந்த அந்த ஷோல போட்டிருந்த சூட் சூப்பரா சூட் பண்ணி உங்களுக்கு அப்படி ஹேண்ட்ஸமா இருந்தீங்க. நல்ல நேரம் கல்யாணம் கேட்ட தெரியாட்டி உங்களுக்கு ப்ரொபோசல்லாம் வந்திருக்கும்.
11: ஆஹா, இது தெரியாம அவசரப்பட்டுட்டனோ.
12: ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணோம்.
11: என்ன
12: இன்டர்வியூக்கு தாரணிய மீட்
11: பண்ணும்
12: வந்திருந்தாங்க. மத்தது என்னோட சிஎம்ஆர் ரேடியோ கேட்கிற ஒரு வந்திருந்தா ரீசனா இன்னும்
11: மற்றவங்க
12: போல இருக்கு. பாட தொடங்கிக்குதான் வந்தோம், செவன் ஓ கிளாக் உள்ளுக்கு வந்துட்டு அப்புறம் முடியறது கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய புறப்பட்டோம். ஏன்னா எக்கச்சக்கமான நாங்களே பார்க்கிங் எடுக்க கஷ்டப்பட்டுதான் பார்க்கிங் எடுத்தோம். எக்கச்சக்கமான கார், அவ்வளவு கார் வெளியில போறோம்னா ஒன் அவர்
11: நிக்கணும். அதனால அவசரமா கிளம்பி,
12: ஏன்னா செல்லகுமார் அங்க டிராப் பண்ணிட்டு நான் டவுன் டவுனுக்கு வரணும் இல்லையா.
11: புரியுது புரியுது.
12: ஒண்ணு இருக்குல்ல, இருந்தாலும் சான்ஸ் எடுக்க விரும்பல.
11: ஓகே, புரியுது.
12: நல்லா இருந்துச்சு. நாங்க இப்ப இன்டர்வல் டைம்ல வந்து நீங்க அந்த ஸ்பான்சர் பண்ண ஆட்களுக்கு ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க தானே?
11: ஆமா.
12: அப்ப அந்த நேரத்துல வந்து நாங்க அந்த ஸ்டேஜ் பக்கத்துல நாங்க ரெண்டு பேரும் வந்து நின்று அந்த இறங்கி போறது அந்த கேர்டனுக்கு பக்கத்துல நின்றோம். நின்றுட்டு நீங்க ஒருக்கா அப்படி இறங்கி போகல, எட்டி பார்க்க செக்யூரிட்டி விட மாட்டேன் தள்ளிட்டு வந்து. நான் சொன்னேன் நாங்க உள்ளுக்கு போகலப்பா, நாங்க வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹலோ சொல்லுவாங்க, செல்லகுமார் ஹலோ
11: சொல்லுவாங்க.
12: கடைசியில முடிஞ்சிட்டு அதுல வரக்குள்ள நான் கூப்பிட போகல, அந்த உள்ளுக்கு இருந்த கேர்ள் அப்படியே கட்டில
11: மூடிட்டான்.
12: பரவாயில்ல நான் அடுத்த தரம் அப்புறம் நாங்க வந்து இங்க உட்காந்துட்டோம். நல்லா இருந்துச்சு எல்லாம். வீடியோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பினோம். நல்லா நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். மற்றது இந்த இன்னைக்கு வந்து எங்கட ஆண்டி ஒரு ஆள் வசலாண்ட வைஃப் அப்பா அப்பாட கசின் அவங்க ஆண்டி ஒரு ஆள்
11: அவங்களுக்கு பிறந்த நாளா?
12: பிறந்த நாள், அவங்களுக்கு பிறந்த நாள்.
11: ஓகே.
12: வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கம், திருமணம் கொண்டாடுறாக்கம், நியூடியமான வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ஆண்டிக்கு இன்னைக்கு 80 வயது இன்னைக்கு.
11: எந்நேரமும் உங்களுக்கு வந்து யாருக்கு நீங்க முத்தம் கொடுப்பீங்க எனக்கு தெரியும். உங்க பேரனுக்கு தான் போய் சேரப்போகுது. அது எப்படியும்
12: நியூயார்க்ல வரேன்னு சொல்லி வெளியில வரும்போதே சொல்லி முதல் நாளே நைட் சொல்லிட்டாங்களா, இப்ப இன்னைக்கு வராங்க. நேத்து எங்க பிரதர் லா சிஸ்டர்லோ அவங்களோட எல்டஸ்ட் டாட்டர் ஃபேமிலியும் வர இருந்தாங்க. நேற்று நைட் 8:30 அவரு 6 o'clock எனக்கு மெசேஜ் பண்ணாரு, இன்னும் 2 hours ஃபிளைட்ல ஏறிடும் அப்படின்னு. அதுவும் அது லாஸ்ட் வீக் கேன்சல்
11: பண்ணிட்டாங்க.
12: அதுவும் அவங்களும் இன்னைக்கு தான் வராங்க. எப்படா வருவாருன்னு பாத்துட்டு இருக்கேன். அவருக்கு அந்த ஃபுட்பாலையும் காஃபையும் கொண்டு கொடுத்துட்டு முத்தம் கொடுக்குறது
11: நீங்க பாடுவீங்களா? இந்த கம பாப்பா கம பாப்பா அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதாவது இருக்கா உங்க லைஃப்ல? என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி அட்ராசிட்டி?
12: உங்களெல்லாம் நான் பாடுவேன். இப்ப கொஞ்சம் பாவம் பாட்டு எல்லாம் மறந்து போகுது.
11: ஓகே, நீங்க இன்னைக்கு விருப்ப பாடல் என்ன கேட்க ஆசைப்படுறீங்க?
12: அன்றியாட பாட்டு ஒன்று போடுங்க.
11: எது?
12: அன்றியா.
11: ஓகே, அன்றியா பாட்டு ஒன்று போட்டுருவோம் உங்களுக்காக. நிச்சயமா
12: என்ஜாய் பண்ண. அன்றியா பாடுனது மற்ற பாட்டு என்ஜாய் பண்ண. அன்றியாட இருந்த
11: மீண்டும் சந்திப்போம் கலாப கண்ணன். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
13: வணக்கம், நான் தேவதாஸ் கேட்கிறேன்.
11: வணக்கம் தேவதாஸ், நல்லா இருக்கேன். மீண்டும் மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. பயங்கர உருக்கமான ஒரு மெசேஜை வந்து போட்டு அப்பப்ப வந்து மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் உங்க மெசேஜ். தவறு

0: இன்டர்நெட் வேலை செய்யுது இல்லையா அந்த உள்பக்கத்துக்கு?
1: ஆமா, ஒரு சில நெட்வொர்க்ஸ் வந்து உள்ள வேலை செய்யுது, ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுயா.
0: டெக்ஸ்ட் பண்ண ஒருவருக்கும் போவே இல்லை.
1: ஓகே,
0: அதுல ஒருவரையும் சந்திக்க முடியல. ஆனா நான் சந்தோஷமா என்னுடைய ஃப்ரெண்டும் நாங்களும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம் கடைசி வரை.
1: சூப்பர். நீங்கள் வந்து ஷோவுக்கு வந்து நீங்களும் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா, நீங்களும் பயங்கரமாக அந்த ஷோவுக்கு மெருகேற்றினீங்க, உங்கள் நகைச்சுவைகள் பிடிச்சிருந்தது, இந்த இடத்துல நீங்கள் வந்தது புரிஞ்சது, நிறைய சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி எனக்கு மெசேஜ் போட்டது ரொம்ப நன்றி.
0: நாங்கள் மனதில் இணைக்கிறதா தான் எழுதலாம், ஒரு தெரியாததையோ இணைக்காத நாங்கள் எழுதலாம். எங்களுக்கு எது சரியுண்டு சரியுண்டு தெரியுதோ நல்லா இருக்கிறதோ அதை சொல்ல வேணும். ஒரு நாங்கள் அப்ரிசியேட் பண்ண உடனே
1: என்ன,
0: அப்பதான் அவை வளர்ந்து கொண்டு போவீங்க
1: என்ன,
0: அவைகளை அவர்கள் திருப்திப்பட உடனே நாங்கள் செய்யற கருமம், நாங்கள் செய்யற வேலை சரியா இருக்குதோன்றத மற்ற ஆசீர்வாதம் கொடுத்து அதனுடைய அவர்களை பாராட்டினதால் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய பணி கூட சிறக்கக்கூடியதா வரும், சிறந்து நல்ல மாதிரி வரும் என்று நான்
1: நினைக்கிறேன்.
0: சொல்ல விரும்புகின்றேன். நாலு பேர்த்தி ஒரு சந்தோஷமான ஒரு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அது உங்களுக்கு உங்களை ஒரு பூஸ்ட் பண்ணும், உங்களை ஒரு சாப்பாடு
1: எல்லாம். இந்த மனசு தான் ஆக்சுவலி கடவுள்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் எடுத்து அப்ரிஷியேட் பண்ணி இதனால் வந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல அப்படின்னாலும் எனக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கேஷமாக நான் வந்து வச்சுப்பேன். அதுக்காக தான்
0: எனக்கும் கிடைக்குது. நான் ஆசீர்வாத படுத்துறாத எனக்கும் ஒரு சந்தோஷம் எனக்கு இன்னுக்கு எனது மனது குளிருக்குது. இன்னும் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்துறதால
1: சச் எ ஸ்வீட் ஜெஸ்டர்.
0: அது உண்மையாக கண்டிப்பாக நாங்கள் திருப்தி படுறோம் எங்கட வாழ்க்கையில.
1: ஓகே, இன்னைக்கு உங்களுடைய முதல் முத்தம் யாருக்கு போய் சேரப்போகுது?
0: முத்தம் கொடுத்த காலம் எல்லாம் போயிட்டு
1: இல்லையே, முத்தம் கொடுக்க வயசே கிடையாது.
0: அடிக்கடி முத்தம் கொடுத்தபடிதான் இப்ப பேரப்பிள்ளைகள் ஒண்ணும் எனக்கு இல்லாதபடியால் பர்த்டே அதுகளுக்கு தான் நாக மிஸ் பண்ற பழக்கம் இருக்குது. மறுபடி எங்கட பிள்ளைகளும் கிட்ட வராது, நானும் கிட்ட போறதில்லை.
1: ஏன் அப்ப சரி, அப்ப டார்லிங்க்கு கொடுங்க டெய்லி காலையில ஒரு மார்னிங் முதல் முத்தம்.
0: அதான் சொன்னேன், எல்லாம் போயிட்டு அந்த கால இடைவெளிகள்
1: இல்ல, திருப்பி நீங்க புதுப்பிச்சு ஆகணும் மறுபடியும்.
0: விருப்பம் தான் அதுக்கு செஞ்சு கொடுக்க இல்லையே, கொடுக்காயிரமா
1: கொடுக்க மாட்டாங்களா?
0: கொஞ்சம் தூரத்துல போய் நிப்பிடும்.
1: ஓ அப்படியா,
0: நம்ம வயது போயிட்டு
1: அதனால அப்படி இல்ல, நீங்க இழுத்து பிடிச்சி அதுக்கெல்லாம் இதே என்கிட்ட ட்ரைனிங் எடுங்க பக்காவா. சரியா, ஓகே. பாடல் என்ன கேட்க விருப்பம் இன்னைக்கு உங்களுக்கு?
0: பாடல் எனக்கு நெடுகால முணுமுணுக்குறது இந்த நலம் தானா உடலும் உள்ளம் நலம்
1: தானா எவர்கிரீன்
0: பாட்டு தான் எனக்கு முணுமுணுக்குறது
1: கூட
0: குளிக்கிழ குளியல் அறையில அப்படி முணுமுணுக்கிறது. வேற பாட்டுகள் உங்களுக்கு கூடுதலா இருக்கிறபடியா நான் சொல்ல விரும்ப இல்லை. முடியும்டா அந்த பட்டிக்காடா பட்டினம்மால ஒரு பாட்டு உண்டு, நல்ல பாட்டு உண்டு, எனக்கு பிடிக்காது.
1: நலம் தானா வேண்டாம் உங்களுக்கு? நன்றி
0: தேவதா. சொல்ல விரும்புகிறேன் உண்மையா, ஒரு நலிவுற்ற ஆக்களை உடுப்புடவை நல்லா இல்லாத ஆக்களை சில கூடுதல் ஆக்கள் அதை வெறுக்கிறது
1: என்ன,
0: உடுப்பை பார்த்து அவன் உடல் உடுப்பு உடல் அணிகளை பார்த்து அல்லடைய அவன் நலிவுற்ற ஆக்களா இருந்தால் கண்டறியாட்டி அல்லடைய அவன் காசுத்தி ஆக்களை சில பேர் நையாண்டி பண்றதும் கிட்ட போறதும் இல்லை, அதெல்லாம் கூடாத பழக்கங்கள்
1: என்ன.
0: மனுஷனை மனுஷன் ஒருக்கா ஒவ்வொரு காலம் நாங்கள் மதிக்க வேணும், அது முக்கியமா. அது நல்ல ஒரு தத்துவத்தை நீங்கள் இந்த படத்துல கொண்டிய, ஒரு நலிவுற்றவன் ஆலயம் உதவி செய்ய முடியும் தொண்டு செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தும் அதுல வந்திருக்குது.
1: வெரி குட், கரெக்டான பாயிண்ட்.
0: நல்ல மாதிரி நீங்க சொன்னீங்களோ,
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கதையுடைய கருவே அதுதான், நீங்க கரெக்ட் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஹீரோவாக இருக்கிறதுக்கு லுக்கு வந்து அவசியமே கிடையாதுன்றதுக்கான கதை தான் அது இல்லையா? ஏன்னா கடைசியில் அவர் ஹீரோவாக

0: மாறிட்டார். அந்த கதையில் அவர் தான் ஹீரோ. அதை வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுற மாதிரி, ச்சே என்ன ஒரு ஏன்னா ஹீரோ மாதிரி இறந்து போனார் அவர். வந்து அவருடைய சாவு வந்து அவ்வளோ கெத்தாக இருந்தது, அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி மாற்றிருந்தார். ஸோ ஒரு கதையின் நாயகனாக இருக்கிறதுக்கு உருவம் முக்கியமே இல்லை அப்படின்றது தான்.
1: ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு கோடி யாக்கள்லேயே ஒரு கடைசி 10 பேரையாவது உட்புகுத்தக்கூடிய மாதிரி திருத்தக்கூடிய மாதிரி கட்டங்கள் வருகிற கூட கதைகள்.
0: நன்றி.
1: அது நல்லது, அது அதைத்தான் நானும் விரும்புகிறேன். ஒருதன் கூடி மாறினால் எங்களுக்கு நாங்கள் செய்த ஒரு ஆத்ம புண்ணியம்.
0: மனுஷனே
1: நாங்கள்.
0: நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களோட பாடலும் ஒலிக்கும் பட்டிக்காட பட்டணம பாடல். நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ராஜ்.
0: வணக்கம் ஸ்ரீ. எப்படி இருக்கீங்க? டான்மல் ஸ்ரீ.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: வந்தீங்களா நிகழ்ச்சிக்கு ஃபேமிலியோட? நிறைய அங்க நிறைய ஃபேமிலியோட போட்டோ எடுத்தோம், அதுல 10 out of 11 போயிருச்சு. ஐயோ
2: ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். சூப்பரா இருந்துச்சு உங்களோட ஷோ எல்லாம். பெஸ்ட்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ.
2: ஷோ மட்டும் இல்ல, நீங்க போட்டிருந்த உடுப்பு அதுக்கும் பாக்க அதுக்கும் மேல.
0: இது அதுக்குமே அதான் ஒரு படத்துல சொல்லுவாரு ரஜினிகாந்த் கிட்ட, நீ இந்த டவுசரை போட்டு பட்டணத்துக்கு போ, எவனும் உன்னை பார்க்க மாட்டான், உன் டவுசரையே தான் பாப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க ஆண்ட்ரியாவே ஒரே ஒரு உடுப்புல தான் இருந்தாங்க, உனக்கு எதுக்குடா இந்த விளம்பரம் அப்படின்னு. இருந்தாலும் நமக்குதான் தேவைப்படுது.
2: அது சரியோ. ஆனா நிகழ்ச்சி சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் பாக்க என் வைஃபும்
0: தேவை. ஸ்ரீ உங்களுடைய மொத்தம் யாருக்கு போய் சேரும் இன்னைக்கு?
2: முதல் வந்து வைஃபுக்கு, இப்ப வந்து டாக்டருக்கு.
0: ஓகே, வெரி குட் வெரி குட். நீங்க கர்நாடக சந்திக்கு எல்லாம் கேட்க விரும்பக்கூடிய ஆளா?
2: அடிக்கடி
0: நீங்க முணுமுணுக்கிற பாடல்?
2: பழைய பாடல் தான். தலைவட பாடல் இருக்கு, நீல நிறைய நயனங்களில் ஒரு
0: சம பாட்டு.
2: ஆனா கர்நாடக பாட்டுன்னு சொன்னா அந்த நம்மட யாரு பாக்கியராஜ் சின்ன வீடு படத்துல இருந்து அட மச்சா முல்ல, அது சூப்பர் பாட்டு. ஏதோ கர்நாடக மியூசிக் வரும்ல,
0: நான் அதையும் தின்னா அதுவா
2: ரொம்ப பிடிக்கிறேன். பிடிக்கிறீங்க சூப்பர் ஆக்டிங்.
0: ரைட்டு, என்னென்னமோ இருக்கு கர்நாடக சங்கீதத்துல, ஆனா அண்ணனுக்கு எது பிடிக்குது பாருங்க. ரைட்டு, கிளிக்கிளிப்பான ஆள் தான்.
2: அது கேட்க வந்து அது உண்மை, அது சும்மா கேட்க நல்லா இருக்கும். அது
0: அதே மாதிரி அடிக்கடி அதிரான ஒரே பிளாஷ்பேக் தான். புரியுது புரியுது ஸ்ரீ, உங்க சிரிப்பிலேயே பல அர்த்தங்கள் புரியுது எனக்கு.
2: நீங்க
0: ஓகே, சிஎம்ஆர் ராஜன் கேட்ட நேர் ஒரு நிறைய பேர் கேட்டாங்க ஆக்சுவலி. அதனால் ஆனால் நீங்கள் செல்ஃப் உங்களோட நீங்கள் யார் நீங்கள் கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேண்ணா.
2: இல்ல அப்படி கேக்கிறேன், நான் கடைசியா வந்து செல்ஃபி எடுத்துக்கிறதுதான் நான் டாக்டரோட வந்து எடுத்தேன்.
0: ஓ, நீங்க டாக்டரோட செல்ஃபி எடுத்ததுதான். சரி, அப்ப நீங்க நீங்க போய் சொல்றீங்க, நீங்க எல்லாம் ஒண்ணுமே இன்ட்ரடக்ஷனே பண்ணல, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை எனக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ஞாபகம் மறதிலாம் இல்ல. நீங்க சும்மா போட்டோ மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க டாக்டரோட, நீங்க தான் சீன்
2: போயிருச்சு. ஆமா, எல்லாரும் பிஸியா இருந்தாங்கல்ல.
0: புரியுது புரியுது, நோ ப்ராப்ளம். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் ஸ்ரீ, நிச்சயமா.
2: நல்லா இருந்துச்சு.
0: நன்றி.
2: மீண்டும் சந்திப்போம் ராஜ், தேங்க்யூ வெரி மச். எனக்கு அந்த அதர் பாட்டே போட்டுருங்க, அட மச்சம் உள்ள டைம் இருந்தா.
0: அது அப்படியா, அந்த பாட்டா வேணும்? ஓகே, போட்டுருவோம்.
2: ஓகே ராஜ், தேங்க்யூ.
0: தேங்க்யூ, நன்றி நன்றி, வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ புருஷோத்தமன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நன்றி, நீங்கள் நல்ல ஒரு சங்கீதம் பாடுனீங்கள், நல்லா இருந்தது. நீங்கள் போட்டோ ரெண்டு நல்லா இருந்தது. இப்ப என்ன சொன்னால், இப்ப நாங்கள் வந்து இப்படி தாகம் இழுத்தமெண்டா
0: ஒரு நாய் மேல கல் எடுத்துச்சா என்ன சவுண்ட் வருமோ அதே தான் நான் பண்ணதும். அதனால நீங்க இந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்க வேண்டாம்.
3: இல்ல உண்மையில இப்ப நான் எல்லாம் வந்து குளிக்கேக்கிறதுக்கு குளிக்கேக்க வந்து என்ன செய்வேன்னு சொன்னால் பாடியெல்லாம் பாக்குறாரு, ஆனா வெளியால பாக்குறது எல்லாம் செய்து பாக்குறாரு. என்ன
0: இப்ப சொல்லி ஏதாவது உங்களுக்கு அடிக்கடி அப்ப குளிக்கிறப்ப முணுமுணுக்கிற பாட்டு என்னது இது?
3: தெனாவட்டில இருந்து எங்க இருந்த அந்த பாடல்ல வர அந்த தோழி சாயும்பு தோழி மடியில் சாயும்பு அந்த
0: எங்க ரெண்டு வரி பாடுங்க கேப்போம்.
3: வீட்டுக்காரங்க
0: கிடையாதா?
3: என்ன உடுப்பு, எங்க காய போட்டுருங்க உடுப்பு? நான் தூக்கி வந்தேன் உங்க உடுப்ப.
0: பெண்களுடைய வாட்டர் பெருசா இருக்கும், ஆண்களுக்கு சின்னதா இருக்கும். எங்க என் வீட்டுல ஆப்போசிட், எனக்கு மட்டுமே ரெண்டு பெரிய வாட்டர் அவங்களுக்கு வந்து ஒண்ணுதான் சின்னதா.
3: இல்ல, நாங்கள் பெண்களை பற்றி தான் கூட அழகு, நாங்கள் ஆண்களும் எந்த வரை அழகாக திரிய நல்ல நல்ல உடம்பு போல வேண்டி போட்டு வேண்டி போடாட்டி கூட நான் கற்பனையில கோட் சுட்டு போட மாதிரி காட்சி படிச்சிருக்கான் கூட. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நாங்க இவ்வளவு எங்களை அழகா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு எங்களுக்கு அழகன்று சொல்லி சுப்பரவா வச்சுக்க நல்லது. அது உங்களை நான் இடக்கிற நச்சு பாக்கணும். மற்ற நீங்க முத்தத்தை பற்றி சொன்னீங்கல்லோ,
0: ஆமா,
3: முத்தம் வந்து யாரு ராமுத்தம் ஒருத்தருக்கும் கொடுத்தது இல்லை. ஆனா கண்ணங்கள்ல இப்ப சின்னதுல எங்களுக்கு அம்மாக்கள் முத்தம் தந்து நான் அம்மா கண்ணத்துல முத்தம் கொடுக்குறோம். நான் அம்மா தங்கச்சியார்களுக்கு மற்றது
0: முதல் முத்தம் யாருக்கு போகும்? அப்படி அதுக்கு தான் வெயிட்டிங்க. அதுக்கு தான் வெயிட்டிங். சூப்பர்.
3: எனக்கு இப்பவே இல்ல. ஆனா அப்படி இருந்தால் எல்லாரும் அன்பு அது காதல் தானே. அது முத்தம்ன்றது காதல்
0: தான்.
3: தவறான் அது ஒரு காதல் தானே. காதலின் வெளிப்பாடு தானே. நானும் மனுஷன் தானே. இல்ல சில மடக்கி வச்சுக்கிறேன் எல்லாரும் போல.
0: ஓகே
3: ஜோசிப்பிடம் இன்றைக்கும் மேல ஒரு அக்காவுக்கு தான் இன்றைக்கு கொடுக்கணும். அவன் பிறந்த நாள் கொஞ்சம் சின்ன ஆத்திய விஷயத்துக்காண்டி நான் கதைக்க கொஞ்சம் பேசி போட்டாலும் நான் இன்றைக்கு அவளை என்னோட அன்பு அடுத்து கதைச்சவள அதற்காண்டி அந்த அந்த நொடியில மறந்துட்டால அதுக்காக அவளுக்கு ஒரு முத்தம்
0: இன்றைக்கு.
3: பாடல் வந்து உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்களோட பேர்ல ஒரு பாடல் போட்டு விடுங்க.
0: அப்படியா? ராஜ் பேர்ல ஒரு பாடலா?
3: ராஜா கைய வச்சா தப்பா பாலியா செய்ய அந்த பாட போட்டு என்ன நீங்க சங்கீதம் பாடினபடியா உங்களுக்கு போட்டு விடும். அந்த போட்டு ராஜா கைய வச்சா நல்ல பாடல தப்பு இல்லையா? ராஜா
0: போட்டுருவோம் கண்டிப்பா.
3: ராயா பா ராயா வாய வச்சா என்ன ராஜ் வாய வச்சா சும்மா பாண்டு போட்டு விடுங்க.
0: புகி சிரிப்பு. ராஜா வாய வச்சா விளங்குமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டா போட்டுருவோம். ரைட்டு. நன்றி. இவர் புகழ்றாரா இல்லை நம்மளை கலாய்க்கிறாரானே தெரில. இது என்னப்பா புது லிரிக்ஸா இருக்கு? ராஜா வாய வச்சா விளங்குமா? விளங்காது. ஒன்றும் விளங்காது. அது நல்லா அந்த பஞ்சு. நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட் முன்னாடி வரைக்கும் சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. எனக்கு தெரியும்
4: என்னைய சொன்னதை விட நீங்க கபீரனோட சிரிச்சீங்களா?
0: இந்த அவமானம் உனக்கு தேவையான்ற மாதிரி எடுக்கிறது. ராஜா வாய வச்சா
4: இவர் உண்மையா போடுறாரா இல்ல என்ன போடுறோம்?
0: சூப்பர். இப்ப உங்க போட்டோல இருக்கிற அந்த மிச்ச தெரியாத நபர்கள் யாரு எனக்கு இன்ட்ரோ பண்ணலையே? அதுதான் எனக்கு கண்டிப்பா கண்டே பிடிக்க முடியல. அதனாலதான் நீங்க பேரை போடாதப்ப ஓகே நாரணி நம்மளுடைய மெமரியை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதை சூப்பர் பண்ணி வேற போட்டு
4: செல்வகுமார்.
0: செல்வகுமார். ஓகே நான் அப்படியே மாத்தி யோசிச்சேன் ஆப்போசிட்ல.
4: ஒரு கப்பல் கடைசி நேரம் தான் டிக்கெட் கிடைக்காம அப்புறம் அங்க கால் பண்ணி இங்க கால் பண்ணி ஏதோ எடுத்துட்டு எங்களுக்கும் அவங்க தந்தது கோல்ஸ்டான் தந்தவங்க
0: எடுத்து
4: அவன் பண்ண அந்த என்ன சொல்ற சில சிங்கர்ஸ் அதுக்கான மெட்டீரியல் குறையா தோடுறது இல்ல. சில சிங்கர்ஸ் வந்துச்சுனா வேண்டாம், ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டு போடுவினா போய் பிரேக் எடுக்கலாம், பிற வருவினா பிற போவினா. இது வந்து ஒரு 45 minutes இருந்து 1 hour
0: கண்டினியூ.
4: சின்மையிட பாட்டுலாம் எனக்கு போகும், அந்தியோட பாட்டும் இருப்போம், ஆனா கூட எனக்கு மெலோடிஸ் அப்படி பிடிக்கிற வழியா சின்மையிட பாட்டு எனக்கு போக பிடிப்போம். அதுல இன்னொரு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட ஆக்கள் அவோ அவைக்கு அவர் அவர் நேற்று கண்டவர் அப்ப சொன்னார், எனக்கு ஒன் ஆஃப் த ட்ரீம் ஆம் இந்த லைஃப்லயே ஒன் ஆஃப் த ட்ரீம் ஆம் சின்மையும் அன்றியாவையும் அந்த ஒரு ஷோ பாஸ் போனமெண்ட். அதுக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும் அது வரையிலா போயிட்டது. அதான் லைஃப்லயே தான் நிறைய அந்த ஒரு மிஸ் பண்ணின மாதிரி தான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி காய்ச்சி நான் நேற்று.
0: எனக்கு
4: தெரியும் நீங்க பிஸியா ஓடி தெரிஞ்சீங்க, அப்ப நாங்க வந்ததுல டிஸ்டர்ப் பண்ற சரியில்லை தானே போட்டு அப்ப பண்றேன். அதுல நீங்க முன்னுக்கு வரைக்கும் அதுல ஒரு பாய் வந்து எனக்கு அந்த டிக்கெட்டுக்கு எல்லாம் வேணும்னா எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல அந்த டிக்கெட் அனுப்பினவே அது அங்க ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதுல லைன் அப்ல நிக்கேக்கே ஏன்னா அது பாக்கெட் ஸ்கேன் பண்ணப்படாதுன்னு சொல்லி. எனக்கு ஒரு இன்னொரு பாய் தான் எங்களோட ஆறு பேர் இந்த டிக்கெட்டை வேண்டி கொண்டு போய் அவர் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அந்த சில்வர் அந்த இது பிரேஸ்லெட் மாதிரி அதை எடுத்தலாம் தந்து நிறைய ஹெல்ப் பண்ணி அப்புறம் எங்களை கொண்டு வந்து திருப்பி லைன்ல முன்னு பின்னு அதே லைன்லயே விட்டு அந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்ப் நல்லா இருந்தது
0: போகிறேன். உங்களுடைய மெசேஜுக்கும் ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு நாள் இந்த குரலை கேட்டிருப்போம், ஆனா நீங்க நேர்ல மீட் பண்ணது வந்து சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க இவர் தான் கண்ணன் இவர் தான் செல்வகுமார்னு சொல்லி?
4: செல்வகுமார் அங்கிள் நான்
0: இருக்கிறேன்
4: முதல்ல எனக்கு தெரியாது. இவ ரெண்டு பேரும் ஒன்றா வந்தபடியா கால் பண்ணி இந்த இடத்துல நிக்கிறேன் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு சொல்லியே வரைக்கணும்
0: அதனால புடிச்சிட்டீங்க. இப்ப வருவோம் உங்களுடைய இசை பயணத்துல வந்து நீங்க பல பல பாடல்களுக்கு வந்து நீங்க மெட்டு போட்டிருக்கீங்க.
4: எல்லாம் ஸ்டேஜ்ல எல்லாம் படிச்சிருக்கிறேன் அப்ப எல்லாம் படிச்சுக்கிறேன் விருப்பம் இருந்தது. அப்ப பிறகு அந்த ஒரு ஒரு கத்துல அப்படி எல்லாம் விடுபட்டேன்.
0: நீங்க வந்து அடிக்கடி முழுமுணுக்கிற பாடலா இருந்தா எதுவது?
4: என்ன பாட்டு
0: எங்களுக்காக நீங்க பாட போறீங்க?
4: பாட்டு நான் பாடையில கேட்போம். எனக்கும் அந்த இந்த பாட்டு தான் கேட்க போறேன் நான். சிந்து பைரவில இருந்து பாடறி என்பது
0: படுகின்ற ரெண்டு வரி அப்ப நீங்க பாடி ஆகணும். சுஹாசினி மட்டும்தான் பாடுவாங்களா? நம்ம பாட மாட்டோமா? பாடுங்க. எல்லாம் வரும் வரும் பாடலாம் தாராளமா. பாடிறீன் படிப்பறியன் பிளான் பண்றீங்க?
4: அந்த பாட்டை கேட்கிறேன் படிக்கிறேன் வேற ஒரு
0: பாட்டு
4: அசுகதுகளாம் சரியா காட்டுட்டாதுலாம் காதப்பட்டுங்க. கேட்டு பாருமா?
0: எஸ் ஸ்டார்ட் மியூசிக்.
4: வேற என்ன பாட்டை படிக்கிறேன் யோசிக்கிறேன் இந்த பாட்டை படிக்கணும்.
0: எதுவா இருந்தாலும் கேக்குறவங்களுக்கு தான பிரச்சனை தானே, நமக்கு இந்த பாட வேண்டியதானே. ஆமா
4: இல்ல இன்னொரு நாளே படிக்கடா, இப்ப ட்ரை பண்ணி கொண்டு இருக்கறீங்க.
0: அப்படியே ஓகே.
4: இன்னொரு
0: உங்க பாட்ட கேட்டு நீங்களே பயந்து எங்கயாவது ராங் சைடுக்கு போயிட்டீங்க.
4: சிக்னல்ல கொண்டு எங்கயாவது விட்டுட்டாலும்
0: நானே மறந்துட்டாலும் நீங்க பாடணும். நன்றி தாரணி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த என்ன என்ன சமீப காலத்தில் வந்து இந்த ஜோக் பயங்கர ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூலில் வந்து வாத்தியார் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் போன வாரம் வெட்னஸ்டே வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் அவர் கிளாஸ் வந்து நடந்திருக்காது. அடுத்த வாரம் வெட்னஸ்டே தான் அவர் வருவார்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் இருக்கும், அதனால் அவரே மறந்துருப்பார் ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்தமா இல்லையான்னு சொல்லி. அவர் வந்துட்டு பிஸியாக நிறைய சப்ஜெக்ட்லாம் வந்து எடுத்தாகணும், நிறைய சிலபஸ் இன்னும் முடிக்கலை அப்படின்னு சொல்லி கடகடகன் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவார். எல்லாம் எடுத்து முடிய கரெக்டாக கிளாஸ் முடிய போது 5 நிமிஷம் இருக்கும்போது அப்போ ஒரு பையன் சொல்லுவான், சார் நீங்கள் ஹோம்ஒர்க் செக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. இப்போ வரும் பாருங்கள் ஒரு காண்டு அந்த பையன் மேலே. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் அடுத்து வர்ற வெட்னஸ்டே யார் வேணால் வந்து ஞாபகப்படுத்தலாம், தாரணி பாடணும்னு சொல்லியிருக்காங்க மறந்துடாதீங்க அப்படின்னு. நானே மறக்க மாட்டேன், இருந்தாலும் வந்து உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறேன். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ்.
0: வணக்கம். காலை வணக்கம் ரமேஷ்.
5: தன்வினை தன்னை சுடும் எல்லாருக்கும் தெரியும், அதனால யாரும் ஞாபகம் படுத்த மாட்டாங்க. அவங்களே ஜாரணி ஞாபகப்படுத்த சொல்லுங்க, அவங்களே தெரியாத பிரச்சனை எதுக்கு பைகுள்ள போட்டுக்கணும். அதனால அந்த நினைப்போட இருக்காதிங்க. ஆனா வாத்தியாரு கடைசியில ஞாபகப்படுத்த பாருங்க, அவனுக்கு வீட்டுக்கு போகும்போது டின்னு கட்டிடுறவங்க முதுவில் நான் 30 பேர்ல 10 பேர்ல எழுதி 20 பேர் எழுதியிருக்க மாட்டாங்க. ஞாபகப்படுத்து அத்தனை பேருக்கு அடி வாங்கி வச்சிருப்பான், அத்தனை அடியும் வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு விழுந்துடும்.
0: நீங்க அடிக்கடி இங்க வேற யாரையாவது இது பண்ணி பேசுவீங்களா? அது ஏதோ என்னையோ குறிக்கிற மாதிரி இல்ல, உங்களையே குறிச்சுக்கிற மாதிரி தான் எனக்கு.
5: இதுல நான் இன்வால்வ் ஆகுது, நானும் வாங்கியிருக்கேன்,
0: வாங்கியிருக்கேன். ஆ கரெக்ட். அந்த மாதிரி நம்மளும் அந்த கேங்லயே சேர்ந்துருவோம், பரவாயில்ல, தப்பு இல்ல.
5: ஏன்னா நானும் தான் மூங்கி பிச்சு நான் தானே எடுத்துட்டு போவேன், தோட்டத்துல இருந்து ஊரிச்சு உடச்சு கொண்டு போவேன். மாதிரி இருக்கு அந்த மாதிரி. சரி, எனக்கு வந்து பாடல் வந்து இது நம்ம படத்துல சங்கீதம் பாடல் ஞானம் உள்ளவர்கள் வேண்டுங்கிற பாடல்.
0: ஓகே,
5: அது போட்ட போடுங்க. உண்மையிலேயே ஞானம் உள்ளவர்கள் வேணும்னு சொல்லுவாங்க, ஆனா தேவையில்லைன்னு அர்த்தம். அதுதான் அந்த சிந்து பைரவி படத்துலையும் சொல்லியிருப்பாங்க, இதுலயும் சொல்லி பாக்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. கேள்வி ஞானம் பாக்குறது, இசை ஞானம் ஆரம்பத்துல எப்படிதான் நிறைய வரும், சோ அந்த மாதிரி வரும். சோ எனக்கு அந்த பாடல் போடுங்க. இந்த பாடல் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும். அந்த கல்யாணி ராகத்துல அமைச்ச பாடல் அது. அந்த கல்யாண பேஸ் வந்து மேலக்கருத்த இதுல இருந்து கர்நாடகில இருந்து வந்ததுதான். நிறைய பாடல்கள் இந்த மாதிரி இருக்கும், நம்ம குத்து பாடல்களோட சிலது அந்த மாதிரி ராகத்தெல்லாம் பிடிச்சிதான் கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு வந்து இந்த இப்போ வந்து நான் வந்து இந்த நின்னுக்கோரிங்கிற பாடல் வந்து நான் இந்த வர்ணத்துல கத்துருக்கேன். அந்த ஐ திங்க் ராம்நாத் சீனிவாச ஐயங்கர் எழுதின பாடல், அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இப்பதான் கத்துருக்கேன் அந்த மிருதங்கம். சோ இது நான் நடப்படுறதா அப்படின்ட்டு, அது ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் அதுதான் முழு முடிச்சுக்கு அப்பப்போ கேட்கறது. அது இந்த கலைஞான வேணும் இந்த மாதிரி பாடலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மளோட காலம் கிடந்த ஞானம்.
0: எனக்கு வந்து கவுண்டமணி சாரோட வர்ற நின்னுக்கோரி தான் எனக்கு தெரியும். கசாப்பு கடை பாய் வந்து நின்னுக்கோரி வரணும் அப்படின்னு
5: கத்துறோம், வரணும் அந்த மாதிரி பாடல் தான். அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திரம் இந்த பாடல் அந்த இந்த இதுல இருந்தா அந்த லைன் எடுத்து அதுல போட்டது. அக்னி நட்சத்திர பாடு நின்னுக்கோரி வரணும் அந்த பாடல் இருக்குங்களா, அந்த பாடலும் இந்த இதோட இதை பேஸ் பண்ணி தான், இது ஒரு பேஸா வச்சு அவ எடுத்திருக்கிறது. பட் நிறைய பாடல் சினிமா பாடல்கள் ஃபுல்லா கண்ணாடி ஃபுல்லா கொண்டு வந்து தூங்கிடுவாங்க உள்ள என்ன, அதனால கொஞ்சம்
0: போட்டு
5: அது அந்த சில பேர் இந்த பாலச்சந்தர் இந்த மாதிரி இவங்கதான் அந்த கண் ஓரளவுக்கு அந்த பாட்டெல்லாம் பேஸா போட்டு அந்த மாதிரி இந்த சிந்து பைரவி அந்த ஏழு சுரங்கலாம் பாடு இந்த மாதிரி பாடலாம் நமக்கு இந்த சின்ன இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் அப்படியே கத்துக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான். அது வந்து இந்துஸ்தானி இசையில தபலா அல்லது அதே தான் ஆதித்தாளம் தாளம் கண்டச்சாப்பு அந்த சாப்பு அது எல்லாம் போடுவாங்க
0: போட்டுட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, சூப்பர் ரமேஷ். நீங்க ஒரு இசை குடும்பத்தை சார்ந்தவன்றது எல்லாருக்குமே தெரியும்.
5: எந்த
0: பாட்டு கேக்குறீங்க நீங்க?
5: சங்கீதங்கிற ஞானம் வேண்டாங்கிற பாடல்.
0: அது ஓகே, அதுதான் ஓகே.
5: பாடல் போடு, அந்த பாட்டை போடுங்க.
0: உங்களுடைய முத்தம் யாருக்கு போய் சேரும் இன்னைக்கு?
5: இன்னைக்கு
0: நம்ம போய் சேர்ந்துருவோம்.
5: வித்தியாசம் வந்து வலது பக்கம் ஒரு கை போச்சு, இடது பக்கம் ஒரு கை போச்சு, பின்னாடி ஒரு கை போச்சு. முன்னாடி பார்த்தா என்னால நான் ஒவ்வொரு சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுவேன், மேலையும் கீழே இறையும் காலு கை போகுது, ஏன் மேல மேல போகல அவனுக்கு. வடக்க தெற்க கிழக்க மேற்க கேட்டாரு, என்ன தெற்க கை கிழக்கு மேற்கு நீட்டு வடக்கு நீட்டிலேயே, வடக்கு நீட்டதுக்கு இன்னும் ஒண்ணு இல்லை அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னு. இன்னைக்கு மொத்த நாடு முன்னாள் காதலிக்கும் இன்னாள் காதலிக்கும் அந்த கூட வேலை செய்யறது மொத்தத்தை அனுப்பினாங்க. அப்ப மேல நான் ஒண்ணு அனுப்பிஞ்சு தூக்கத்துக்கு உரையாட்ட வச்சு மேல தூக்கி போட்டு விட்டேன்.
0: அவ்வளவுதான் கதை முடிஞ்சு. நன்றி ரமேஷ், as usual sweet story. Thank you for the குட்டி ஸ்டோரி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ
6: ராஜ், நான் மதன் கலக்கின்றேன்.
0: வணக்கம் மதன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா மகிழ்ச்சியா இருக்கின்றோம்.
0: இன்னைக்கு உங்களோட ஃபேவரட் டே தெரியுமா?
6: இன்னைக்கு
0: வந்து ஃப்ரைடு சிக்கன் டே, நல்லா பொரிச்சு வறுத்து எடுத்து கோழி
6: கோழி வறுவல்.
0: இந்த நீங்க பாப்பாய்ஸ் வெண்டீஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களே, அந்த ஃப்ரைடு சிக்கன் டே,
6: சிக்கன் 65.
0: அதனாலதான் உங்களுக்கு அந்த இப்ப வந்திருக்கல பவளமல்லின்னு ஒரு பயங்கரமான பாட்டு, அந்த பாட்டுல வந்து சிக்கு சித்தப்பு சிக்கன் சிக்கன்னு வாராளே, அதை வந்து நீங்க சிக்கன் சிக்கன்னு வாராளே அப்படின்ற மாதிரி தான் நீங்க கேட்பீங்க இல்லையா? அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரைட் சிக்கன், ரைட்?
6: எல்லாமே சாப்பிடுவேன் நான்,
0: நல்லா சாப்பிடுவீங்க. ஓகே, அதுதான் இன்னைக்கு ஃபேவரட்டின்னு சொன்னேன். சரி, பாடல் ஏற்கனவே நிறைய வரிசைப்படுத்தி வந்தாச்சு. இப்ப உங்களுக்கு வந்து நான் கேட்க போறது அந்த முத்த கேள்விதான். யாருக்கு இன்னைக்கு வந்து வேர்ல்ட் கிஸ்ஸிங் டே, ஸோ யாருக்கு உங்களோட முத்தம் போய் சேரும்? அது சரி, அந்த பாட்டு தான் நீங்க கேட்க வந்தீங்க இல்லையா? நிறைய பாடல் இருக்கு, எங்கயாவது கடைசியா சேர்த்துருவோம். சரியா, கண்டிப்பா. ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப நன்றி மதன் கால் பண்ணதுக்கு.
6: நன்றி.
0: அடுத்த நேர் இணைப்பில்
7: வந்துருங்க.
0: நன்றி நன்றி. இன்னிலிருந்து சாதகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க.
7: இன்னைக்கு
0: வந்து ஒரு சைட்ல இலக்கா, இன்னொரு சைட்ல இந்த க்ளோவர் லவங்கத்தை வச்சுக்கிட்டு அப்படியே 16 கட்டையில டெய்லி ரெண்டு நாளைக்கு இப்ப ப்ராக்டிஸ் பண்ணி, இன்னைக்கு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி, வெனஸ்டே வந்து உங்களுக்காக ஒரு குயில் போன்ற குரலில் வந்து தாரணி எங்களுக்காக ஒரு கான்சர்ட்டே நடத்த போகிறாங்க. ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி,
8: கனடாவின் முதல் முதல் முதல் ஹெச்டி. இது இது தமிழ் ஹெச்டி.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
12: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
13: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
14: உங்களுக்கு உப்பமம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் நீங்களே
13: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
12: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
15: 905-270-8800
12: உதயம் சூப்பர் மார்க்கெட்
16: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம் ஜூலை மாதம் 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 9:30 வரை CMR தமிழ் HD TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்
17: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேரம் சரியாக 11:01 ஆகுது. இப்பொழுது செய்திகள். செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி 2 மணி நேரம் போனாலும் அது கொஞ்சம் கூட அது டைம் போனதே தெரியாத அளவுக்கு ரொம்ப என்கேஜிங்காக வச்சேன். எனக்கு கால் பண்ணி பேசின அனைத்து நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வளமையாக நான் வந்து சொல்கிறது தான், புது நேர்கள் அதாவது நிகழ்ச்சியை கேட்குற நேர்கள் இப்போ இந்த வீக்கெண்டில் மட்டுமே குறைஞ்சது ஒரு 20 பேருக்கு மேலே மீட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஆர்ஜி ராஜ் தானே, நாங்களாம் உங்கள் நிகழ்ச்சியை கேட்குறோம் அப்படின்னு. அதில் வந்து 90% மக்கள் வந்து கால் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து வாய்ஸை கேட்டவுடனே ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் தான், இனிமேல் கால் பண்ணுங்கள். ப்ரையாரிட்டி புது நம்பராக வரும்போது ப்ரையாரிட்டி பேஸிஸில் கண்டிப்பாக உங்கள் கால் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ப்ராமிஸை நான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து ரொம்ப லேட்டு சொன்னதுக்கு, ஆனாலும் நான் இதை ஜஸ்ட் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக புது நேர்கள் கால் பண்ணணும், எங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்ற சொல்லிவிட்டு செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும். என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: ரிம்பர்க் ஒருங்கிணைந்த கூட்டு கடற்படை பயிற்சி பின்னணியில் சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதில் இலங்கையின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அமெரிக்க கடற்படையின் 3வது துணைத் தளபதி ரியல் அட்மிரல் சூசன் எம் பெய்லி தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2022 அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயற்கை உர திட்டத்தை முழுமையாக சீர்குலைத்தவர் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக காவல்துறையின் விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலைக்கு அழைக்கப்பட்டனர். பொதுமக்களுக்கு அசாத்தியமான எதிர்பார்ப்புகளையும் பொய் வாக்குறுதிகளையும் வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் நாட்டின் இளைஞர் சமூகத்தின் எதிர்காலத்தை முற்றாக நாசமாக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று திங்கட்கிழமை காலை சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 அதிகரித்திருப்பதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். மும்பை புனே விரைவுச்சாலையில் 2வது சுரங்கப்பாதை அருகே கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக விரைவுச்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஹோமூஸ் நீரிணையில் இயல்பு நிலை திரும்பியிருப்பதனால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒடிசா மணிப்பூர் சிக்கிமில் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் பின்னர் ஒடிசாவில் 20 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க தூதுவர் பீட் ஹாஸ்ட்ரா ஜூலை 4 ஒட்டோவாவில் உள்ள தனது இல்லத்தில் அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழாவை கொண்டாடினார். அப்போது கனடாவுக்கான உறவில் உள்ள பல்வேறு தடைகள் தீர்க்கப்படும் என்று அவர் உறுதி கூறியிருக்கின்றார். ரூபி பிரின்சஸ் கப்பல் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கனடா மற்றும் அலாஸ்கா நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது நோரா வைரஸ் பாதிப்பு காரணமாக 102 பயணிகள் மற்றும் 23 கப்பல் ஊழியர்கள் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டதாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. 2024 ஒன்டாரியோவைச் சேர்ந்த சிறுவனின் உடலில் வெளிப்படையான காயங்கள் எதுவும் இல்லாத போதிலும் ரேபிஸ் நோயினால் உயிரிழந்ததைத் தொடர்ந்து வவ்வாலுடன் ஏற்படும் எந்தவொரு நேரடி தொடர்புக்கு பிறகும் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். பசிபிக் பெருங்கடலில் அணுசக்தி நீர்மூழி கப்பலிலிருந்து ஏவுப்பட்ட ஏவுகணை ஒன்று தனது இலக்கை மிக துல்லியமாக தாக்கியதாக சீன அரசு தெரிவித்துள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் சீனாவின் 6 உயர்மட்ட தளபதிகளை பணிநீக்கம் செய்யும் நடவடிக்கையை தொடங்கியிருக்கின்றார். தேர்தல்களில் வெளிநாட்டு தலையீட்டை கட்டுப்படுத்த அரசியல் நன்கொடை விதிகளை இங்கிலாந்து கடுமையாக்கியிருக்கின்றது. அமெரிக்க பழமைவாத கட்சியின் ஆர்வலரும் டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ அமைப்பின் இணை நிறுவனருமான சார்லி கிர்க் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 பிறகு அவரது கொலையாளி என குற்றம் சாட்டப்பட்ட 23 டெய்லர் ரோபின்சனுக்கு எதிரான மரண தண்டனைக்குரிய கொலை வழக்கு யூட்டாவின் 4வது மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று ஆரம்பமாகியது.

திருவழி தருகிற அருள் இது மேட ஏறியது பாடல் ஓடி வருத்தாதம் பாவம் கேளு என் முருகன் திருவழி தருகிற அருள் இது

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4-1-6-4-7-5-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-

0: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா Jewelers.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் இருந்துச்சு நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 24
3: மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: CMR தமிழ் HD
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ்
3: HD தமிழ் HD
5: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா

0: 모든 HD 더블 HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், CRA, overdue tax உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக

0: CK Senduran 416-400-8383
1: Sugandhan 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

Simran. Kina kina tilele.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
11: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800. 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ, பாடியில ஸ்கிராச் ப்ரோ, ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக

0: வார்டன் அண்ட் லோரன்ஸ், ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோசில், முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

Ladies and gentlemen.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்ன

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்றைய மாலை நேர ஒளிபரப்பு ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய வருடத்தின் இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தின் 186ஆம் நாளில் இணைந்திருக்கின்றோம். ஒரு வருடத்தின் அரை ஆண்டு நிறைவு பெற்று இப்போது மற்றொரு பாதி ஆண்டில் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். பல்வேறு விதமான நிகழ்வுகள் சம்பவங்கள் என்று பல இந்த ஆண்டில் நிறைவேறி இருக்கின்ற வேளையில் இப்போதும் பல்வேறு விதமான நமது நெஞ்சை உழுக்கும் சம்பவங்கள் பல நம் தாயகத்தில் இடம்பெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறான பல சம்பவங்கள் பற்றி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்த வண்ணம் பல்வேறு விதமான நீங்களது அருமையான விருப்ப பாடல்கள் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி இடம்பெறும். திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியை அடுத்து நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை தொடர்ந்து உங்கள் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நில் பதில் சொல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது.

0: உலகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: ரிம்பர்க் ஒருங்கிணைந்த கூட்டு கடற்படை பயிற்சி பின்னணியில் சுதந்திரமான மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதில் இலங்கையின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அமெரிக்க கடற்படையின் மூன்றாவது துணைத் தளபதி ரியல் அட்மிரல் சூசன் எம் பெய்லி தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2022 அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயற்கை உர திட்டத்தை முழுமையாக சீர்குலைத்தவர் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக காவல்துறையின் விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலைக்கு அழைக்கப்பட்டனர். பொதுமக்களுக்கு அசாத்தியமான எதிர்பார்ப்புகளையும் பொய் வாக்குறுதிகளையும் வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் நாட்டின் இளைஞர் சமூகத்தின் எதிர்காலத்தை முற்றாக நாசமாக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று திங்கட்கிழமை காலை சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 அதிகரித்திருப்பதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். மும்பை புனே விரைவுச்சாலையில் 2 சுரங்கப்பாதை அருகே கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக விரைவுச்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஹோமூஸ் நீரிணையில் இயல்பு நிலை திரும்பியிருப்பதனால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒடிசா மணிப்பூர் சிக்கிமில் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் பின்னர் ஒடிசாவில் 20,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க தூதுவர் பீட் ஹாஸ்ட்ரா ஜூலை 4 ஒட்டோவாவில் உள்ள தனது இல்லத்தில் அமெரிக்காவின் 250 ஆண்டு விழாவை கொண்டாடினார். அப்போது கனடாவுக்கான உறவில் உள்ள பல்வேறு தடைகள் தீர்க்கப்படும் என்று அவர் உறுதி கூறியிருக்கின்றார். ரூபி பிரின்சஸ் கப்பல் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கனடா மற்றும் அலாஸ்கா நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது நோரா வைரஸ் பாதிப்பு காரணமாக 102 பயணிகள் மற்றும் 23 கப்பல் ஊழியர்கள் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டதாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. 2024 ஒன்டாரியோவைச் சேர்ந்த சிறுவனின் உடலில் வெளிப்படையான காயங்கள் எதுவும் இல்லாத போதிலும் ரேபிஸ் நோயினால் உயிரிழந்ததைத் தொடர்ந்து வவ்வாலுடன் ஏற்படும் எந்தவொரு நேரடி தொடர்புக்கு பிறகும் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். பசிபிக் பெருங்கடலில் அணுசக்தி நீர்மூழி கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று தனது இலக்கை மிக துல்லியமாக தாக்கியதாக சீன அரசு தெரிவித்துள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் சீனாவின் 6 உயர்மட்ட தளபதிகளை பணிநீக்கம் செய்யும் நடவடிக்கையை தொடங்கியிருக்கின்றார். தேர்தல்களில் வெளிநாட்டு தலையீட்டை கட்டுப்படுத்த அரசியல் நன்கொடை விதிகளை இங்கிலாந்து கடுமையாக்கியிருக்கின்றது. அமெரிக்க பழமைவாத கட்சியின் ஆர்வலரும் டேர்னிங் பாயிண்ட் USA அமைப்பின் இணை நிறுவனருமான சார்லி கேக் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 பிறகு அவரது கொலையாளி என குற்றம் சாட்டப்பட்ட 23 டெய்லர் ரோபின்சனுக்கு எதிரான மரண தண்டனைக்குரிய கொலை வழக்கு யூட்டாவின் 4 மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று ஆரம்பமாகியது.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் பல்வேறு விதமான தகவல்கள் மற்றும் பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்களை இப்பொழுது ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் அணிகளுக்கு இடையிலான இன்றைய ஃபிஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளின் மற்றொரு சுற்று போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் போர்த்துக்கல் அணியை தோற்கடித்திருக்கின்றது. மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட, குறிப்பாக ஃபிஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளில் ஒரு இறுதி போட்டிக்குரிய அத்தனை அம்சங்களையும் பொருந்திய இரண்டு அணிகள், ஐபீரிய டெர்பி என்று அழைக்கக்கூடிய இரண்டு நாடுகள் எப்போதுமே கால்பந்தாட்ட போட்டிகளில் ஒன்றுக்கொன்று உக்கிரமாக மோதி வருபவை போர்த்துக்கல் மற்றும் ஸ்பெயின். இன்றைய நாளிலும் அந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மிக உக்கிரமான போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. ஸ்பெயின் போர்த்துக்கல் என்ற இரண்டு நாடுகளும் பல வகையில் ஒன்றுக்கொன்று மிக நீண்ட காலம் நெருங்கிய உறவுகளை கொண்டவை. இரண்டுமே அருகருகே இருக்கக்கூடிய நாடுகள். இந்தியா இலங்கை கிரிக்கெட் போட்டி இடம்பெறுவது போன்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது ஸ்பெயின் போர்த்துக்கல் ஆகிய நாடுகள் விளையாடுகின்ற போது, அல்லது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு மிக உக்கிரமான போட்டிகளை இரண்டு நாடுகளும் பல காலமாக சந்தித்து வருகின்றன. உதைபந்தாட்டத்திலே இரண்டு அணிகளும் அடிக்கடி மோதிக்கொண்டாலும் நீண்ட காலமாக ஸ்பெயினின் கைதான் ஓங்கியிருந்த வரலாறுகள் இருக்கின்றன. குறிப்பாக இதுவரை எந்த ஒரு போட்டிகளிலும் போர்த்துக்கல் ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து அட்டு கிண்ணத்தை சுவீகரிக்கவில்லை. ஆனால் ஸ்பெயின் 2010 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போட்டியிலே உலகக்கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, பல தடவைகள் இந்த நாடுகள் இரண்டும் அடிக்கடி ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் மோதிய வரலாறுகள் இருக்கின்றன. அப்படி மோதிய வரலாறுகளில் மிக அதிக அளவு தடவைகள் வெற்றி பெற்ற அணியாக ஸ்பெயின் தான் கருதப்படுகின்றது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளிலே ஸ்பெயின் ஆண்கள் பெண்களாகிய இரு பிரிவுகளிலும் ஃபிஃபா உலகக்கோப்பையை வென்றுள்ள உலகின் மிகச்சில நாடுகளில் ஒன்றாக இந்த ஸ்பெயின் நாடு விளங்குகின்றது. ஆண்கள் அணி 2010 பெண்கள் அணி 2023 உலக சாம்பியன் பட்டத்தை வென்றவை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. 2010 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தி ஸ்பெயின் தனது முதல் உலகக்கோப்பையை தனதாக்கிக் கொண்டது. ஐரோப்பிய கண்டத்துக்கு வெளியே நடைபெற்ற உலகக்கோப்பையை வென்ற முதல் ஐரோப்பிய நாடு என்ற பெருமை ஸ்பெயினுக்கு ஏற்கனவே இருக்கின்றது. 2010 உலகக்கோப்பையின் தொடக்க ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்திடம் தோல்வியடைந்து பின்னர் கோப்பையை வென்ற ஒரே அணி ஸ்பெயின் என்று சொல்லப்படுகின்றது. 1978 முதல் தொடர்ந்து ஒவ்வொரு ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரிலும் தகுதி பெற்றிருக்கின்றது ஸ்பெயின் அணி. பொதுவாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் நடைபெற்ற 2023 ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் பெண்கள் அணி முதல் முறையாக உலகக்கோப்பையை முத்தமிட்ட ஒரு சம்பவம் இருக்கின்றது. ஆண்கள் மற்றும் பெண்கள் இரண்டு உலகக்கோப்பைகளையும் வென்ற ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக உலகில் இரண்டாவது நாடு ஸ்பெயின் என்ற பெருமை இருக்கின்றது. அதுவும் ஸ்பெயினுக்கு ஒரு பெருமை. 2007 முதல் 2009 வரையிலான காலகட்டத்தில் தொடர்ந்து 35 போட்டிகளில் தோல்வியடையாமல் விளையாடி உலக சாதனை படைத்திருக்கின்றது ஸ்பெயின் அணி. இந்த சாதனை பிரேசிலுடன் பகிர்ந்து கொண்டது. இன்றைய நாளில் பிரேசிலை விஞ்சி 36வது தடவையாக ஸ்பெயின் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஒரு பதிவை பதிவு செய்திருக்கின்றது. போர்த்துக்கல்லுடனான போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து. அது மட்டுமல்ல, 2008 முதல் 2012 வரை 3 முக்கிய சர்வதேச பட்டங்களை, 2008 ஜூரோ, 2010 உலகக்கோப்பை, 2012 ஜூரோ கிண்ணம் என்று தொடர்ந்து வென்ற முதல் மற்றும் ஒரே தேசிய அணி ஸ்பெயின் என்ற பெருமை ஸ்பெயினுக்கு ஏற்கனவே இருக்கின்றது. இந்த விடயம் ஏற்கனவே நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் ஸ்பெயின் போர்த்துக்கல் அணிகளுக்கு இடையிலான மோதல் என்பது இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல. கால்பந்து உலகின் மிகச்சிறந்த மற்றும் பழமையான பிராந்திய போட்டிகளே ஐபீரியன் டெர்பி என்பது ஒன்றாக கருதப்படும். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர்களில் தகுதி சுற்று போட்டிகள் உட்பட இரு அணிகளும் இதுவரை 6 நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கின்றன. ஸ்பெயின் அணி 2 போட்டிகளில் வெற்றியும் 4 போட்டிகளில் சமநிலையிலும் முடிவடைந்துள்ளது. இன்றைய போட்டியுடன் ஸ்பெயின் அணி 3 போட்டிகளில் வெற்றியும் 4 போட்டி சமநிலையிலும் முடிவடைந்திருக்கின்றது. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில்
உலகக்கோப்பையின் முக்கிய தொடர்களில் போர்த்துக்கல் அணி இன்னும் ஸ்பெயினை வீழ்த்தியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 2010 ஸ்பெயின் போர்த்துக்கல் மோதிக்கொண்டன. 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த இந்த நொக் அவுட் சுற்றில் ஸ்பெயினின் நட்சத்திர வீரர் டேவிட் வில்லா அடித்த ஒரே ஒரு கோல் மூலம் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருந்தது. போர்த்துக்கல் அதோட அந்த நொக் அவுட் சுற்றில் வெளியேறியிருந்தது. 2018 ரஷ்யாவில் நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் 3-3 என்ற கோல் கணக்கில் போர்த்துக்கலுடன் சமநிலையில் போட்டி முடிவடைந்தது. உலகக்கோப்பை வரலாற்றின் மிகச்சிறந்த போட்டிகளில் ஒன்றாக இந்த போட்டி கருதப்படுகிறது. இந்த போட்டியில் போர்த்துக்கல் அணியின் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அபாரமாக விளையாடி ஹேட்ரிக் 3 தொடர்ச்சியாக அடித்து சாதனை படைத்தார். அது இன்று வரை ஒரு மிகப்பெரிய சாதனையாக விடயமாக பேசப்படும். 1934 ஸ்பெயின் அணி போர்த்துக்கல்லை 9-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஒரு வரலாற்று பதிவும் இருக்கின்றது. 9-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினும் போர்த்துக்கல்லும் தனியே உதயபந்தில் மட்டுமல்ல, மிக நீண்ட காலமாக வரலாற்று காலம் தொடக்கம் அவர்களுக்கு நாடுகான் பயணங்களிலும் கடும் போட்டி இருந்திருக்கின்றது. நீயா நானா போட்டி அவர்கள் காலத்தில் இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, மிக நீண்ட காலமாக நாடுகான் பயணங்களில் இருந்து தொடர்ச்சியாக அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இவ்வாறான ஒரு போட்டி இருக்கின்றது. இப்படி பல்வேறு விதமான போட்டிகளில் இந்த நாடுகள் இரண்டும் விளையாடிய போதும் மொத்தமாக 41 தடவைகள் ஸ்பெயின் போர்த்துக்கல் உலகளாவிய ரீதியில் மிகச்சிறந்த யூரோ கிண்ணம் உட்பட சர்வதேச போட்டிகளில் சந்தித்திருக்கின்றன. இதில் ஸ்பெயின் 17 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்றைய போட்டியுடன் 18 போட்டி, போர்த்துக்கல் வெறும் 6 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றது என்ற வகையில்தான் இன்றைய போட்டி போர்த்துக்கல் பொதுவாக போர்த்துக்கல் ரசிகர்கள் என்பதை விட கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஆனால் ஏன் இந்த வரலாற்றை சொன்னேன் என்றால் அந்த ரசிகர்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த, போர்த்துக்கல் ரசிகர்களை ஆசுவாசப்படுத்த. ஸ்பெயினில் பெரிய அளவில் உலகளவில் பேசப்படுகின்ற அல்லது மனிதர்களை என்ன நேயர்களை கொள்ளை கொள்ளுகின்ற மிகப்பெரிய ஸ்டார் நட்சத்திரங்கள் இல்லாவிட்டால் போர்த்துக்கலில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ற ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் உலகில் மிக கூடுதலான ரசிகர்களை பட்டாளத்தை தன்னகத்தை ஈர்த்து வைத்திருக்கின்றது என்ற வகையில் இன்றைய போட்டி பலருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கலாம். என்றாலும் ஸ்பெயின் இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாக ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. ஸ்பெயினிடம் இருக்கக்கூடிய அந்த டீம் ஒர்க், அவர்கள் அணியாக இணைந்து விளையாடுகின்ற அந்த ஆட்டம் நுட்பம் என்பன இன்று மீண்டும் அவர்களை தூக்கி நிறுத்தியிருக்கின்றது. 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் போர்த்துக்கல் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரிலிருந்து வெளியேறியிருக்கின்றது. ஸ்பெயின் இப்பொழுது காலிறுதி ஆட்டத்துக்குள் நுழைந்திருக்கின்றது.

0: நேரம் இப்பொழுது 5:15. நிகழ்ச்சியில் நாங்கள் பாடல் விரும்பி கேட்க நேர்களை இணைக்க தருணம் இது.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: மாலை வணக்கம் குயின்சன்.
0: மாலை வணக்கம் குயின்சன், சொல்லுங்கள். ஓ, நலம் நலம், நன்றி. நீங்கள் நலமா?
1: நலமா, வாழ்த்து. ஆமா, பாடல் வந்த அருணாச்சலம் திரைப்படத்தில் நகுமோ காரணம் வந்து இன்னைக்கு வடிவுக்கரசி இந்த பிறந்த நாள் அவா காண்டி தோக்கம்.
0: சரி, பாடல் ஒழிக்க
1: நல்ல ஒரு ஆக்டர். யா,
0: உண்மைதான், உண்மைதான். முதல் மரியாதையில் அவளோட நடிப்பின் உச்சம் தெரியும். நன்றி, நன்றி.
1: நன்றி.
0: அவள் ஆரம்ப காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஹீரோயின், கதாநாயகி.
1: ஹீரோயினோ, கதாநாயகி.

0: ஒளித்தமைத்த பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து. பாடல் தேனிசை தென்றல் தேவாவின் இசை. இந்த வேளையிலே வைரமுத்து வரிகளை எழுத ஹரிஹரன், கே எஸ் சித்ரா குரல்களில் குயின்ஸ்டன் விருப்பத்தில் பாடல் ஒளித்தமைந்த நேரம் 5:22. நீர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட், நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து பல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரணிகின்றார். வணக்கம்.
1: இனிய நாள வணக்கம் ஐயா வாசன் கோதா கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நல்ல நலம், நன்றி. நீங்க நலம் தானே?
1: நானும் நலமா, மகிழ்ச்சியா உற்சாகமா உங்களோட வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு வேற வழியில தகவல்
0: வராது.
1: நன்றி வந்ததுக்கு. மற்றது
0: ஃபிஃபா பத்தி என்ன?
1: ஆமா ஆமாம்,
0: சரி.
1: அது போர்த்துகல்லும் ஸ்பெயினும் வந்து ரெண்டும் முக்கியமாக மத வேண்டியது. அது கிறிஸ்டியன் ரொனால்டோ இந்த ரசிகர்கள் எங்களை வேலை செய்த இடத்துல போர்த்துக்கல் ரசிகர்கள் எல்லாம் இருக்கிற போர்த்துக்கல் ஆக்கள் அதை கேம் போய்க்க அவியல் படுற பாட்டை பார்க்கணும்.
0: அவைகளுக்கு இது இந்த பிரேசில், போர்த்துக்கல், ஸ்பெயின் இந்த நாடுகளுக்கெல்லாம், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் இந்த ஃபுட்பால்ன்றது, சோக்கரன்றது ஒரு மூச்சு, உயிர் மூச்சு.
1: அதான் நிச்சயமா ஆண் ரசிகர்களோட பெண் ரசிகர்களும் நிறைய. எனக்கு பாட்டு ஐயா என்சுவாச காட்டிய படத்துல இருந்து தீண்டாய் மெய் தீண்டாய் அந்த பாட்டுக்கு
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: அந்த பாடலுடன் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இப்பொழுது இன்றைய நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டி, பிரேசில் மற்றும் மெக்சிகோ அணிகளுக்கு இடையிலான போட்டி, ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளிலே மிகச்சிறந்த ஒரு போட்டியின் வரிசையில் இந்த போட்டி கருதப்படுகின்றது. குறிப்பாக ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் பல போட்டிகள் மிக உச்சக்கட்ட ஒரு தவிப்பை, எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. அப்படியொரு போட்டி மெக்சிகோ மண்ணில் பிரேசிலுக்கு எதிராக நடைபெற்ற பிரேசில் மற்றும் மெக்சிகோ எல்லாம் மன்னர்களே, பிரேசில் மற்றும் மெக்சிகோ மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டி மெக்சிகோ மண்ணில் நடைபெற்றிருந்தது. மிக உச்சக்கட்ட ஒரு பரபரப்பை, ஆர்வத்தை ஏற்படுத்தியிருந்தது. நிச்சயமாக மெக்சிகோவுக்கு மிகச்சிறந்த ஆற்றல் திறன்கள் இருந்தது. மிக நீண்ட காலமாக காலிறுதி போட்டிகளுக்கு தொடர்ச்சியாக தெரிவாகி வந்த அணி, அதுவும் இந்த வருடம் மிக அபாரமான தமது ஆட்டத்திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அனைத்து போட்டிகளிலும், பல போட்டிகளில் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பான தமது ஆட்டத்தை வெளிக்காட்டி வந்த மெக்சிகோ இங்கிலாந்திடம் தோற்று இப்போது வெளியேறி இருப்பது இந்த நிகழ்ச்சிகளை அல்லது போட்டிகளை நடாத்துகின்ற நாடுகளின் வெளியேற்றம் வரிசையில் இரண்டாவது அணியாக இப்போது மெக்சிகோ மாறியிருக்கின்றது. இது பலருக்கும், முதலில் கனடா வெளியேறியிருந்தது, அதைத் தொடர்ந்து மெக்சிகோ வெளியேறியிருக்கின்றது. நோர்வே பிரேசிலை தோற்கடித்த மிக அதிர்ச்சி ஒரு போட்டி இடம்பெற்றிருந்தது. அதேபோல் இங்கிலாந்து, எதிர்பார்க்கப்பட்ட ஹரிகேன் தலைமையிலான இங்கிலாந்து அணி, ஹாலண்ட் என்ற அந்த தனி நபர் ஒருவரின் எதிர்பார்க்கையுடன் நோர்வே அணி, இரண்டு அணிகளும் இப்பொழுது காலிறுதி போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றன. நேற்றைய போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலம், அதுவும் பிரேசிலை தோற்கடித்தது நோர்வே என்பதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு தோல்வியை பிரேசிலுக்கு வழங்கியிருந்தது. நெய்மர் என்ற அந்த நட்சத்திரத்தை ரசிகர்களாக கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் பலருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருந்தது மட்டுமல்ல, இப்போது அவர் திடீரென தான் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப் போகிறேன், அதுவும் 34 வயதில், 40

1974 வெளிவந்த அந்த நான் அவனில்லை திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், லக்ஷ்மி, ஜெயசுதா மற்றும் ஜெயபாரதி என்று பலர் நடிப்பில் அந்த திரைப்படம் வெளிவந்திருக்கும். அந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு வித்தியாசமான இசையமைப்பில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு மெலேடியாக ஒரு கீழைத்தேய பாணியில் ஒரு பாட ஒரு மெட்டு, அடுத்து மேலைத்தேய பாணியில் ட்ரம்ஸ் கிட்டார் என்று எங்களை அதிர வைக்கின்ற ஆட வைக்கின்ற மெட்டில் ஒரு வரிகள் என்று சொல்லி இரண்டையும் ஒன்றாக இணைத்து ட்ரம்ஸ், தபேலா, டோலக், சலங்கை, மிருதங்கம், ஸ்னேர் ட்ரம்ஸ், புல்லாங்குழல், வயலின்கள், கொங்கோ ட்ரம், செனாய், கடம், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார் என்று அத்தனையும் பயன்படுத்தி மிக சிறப்பாக இசையமைத்த பாடல் அந்த பாடல் மத்தியமாவதி ராகத்தில். இதே ராகத்தை பயன்படுத்தி 2007 வெளிவந்த நான் அவனில்லை திரைப்படம், அது ஜீவன் நடிப்பில் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்திலும் விஜய் ஆண்டனி ஒரு வித்தியாசமாக மேலைத்தைய முட்டும் முழுதாக ஒரு நவீன பாணியில் ஒரு பாடலை தந்திருப்பார். செல்வாவின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் நான் அவன் இல்லை, அதே பேரில் 2007 வெளிவந்திருந்தது. அதில் ஜீவன், ஸ்னேகா, நமிதா, மாளவிகா இப்படி ஒரு கூட்டம்.

0: அந்த பாடலை கேட்பதற்கு முன்னர் நாங்கள் சிறிய இடைவேளை என்று எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது நேரம் சரியாக 6:37. நேரம் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD. இனிய இசை

2007 வெளிவந்த அதே பாடலை அதே எஸ்பிபி தான் பாடியிருப்பார். ஆனால் இசையமைப்பாளர்கள் வேறு. அந்த பாடலுக்கான இசையினை விஜய் ஆண்டனி வழங்கியிருப்பார் 2007. இது கே பாலச்சந்தர் தான் அந்த திரைக்கதையை அமைத்திருப்பார். அவரது திரைக்கதை அமைப்பில் ராதா காதல் வராதா அந்த அதே விதமான வரிகள், கண்ணதாசன் வரிகளை எழுத வி பிரசன்னா, மாயா, சங்கீதா ராஜேஸ்வரன், வினயா இவர்களது குரலில், அது எஸ்பிபி குரல் அல்ல, பழைய பாடல் தான் எஸ்பிபி குரல். பிரசன்னா, மாயா, சங்கீதா ராஜேஸ்வரன், வினயா இப்படி ஒரு குரல் பட்டாளத்துள்ள இந்த பாடலை விஜய் ஆண்டனி மிட்டமைத்திருப்பார். முழுக்க முழுக்க ஒரு மேலைத்தேய பாணியில் மிட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மெட்டில் இருந்தாலும் இசைக்கலவைகள் வேறுபட்டிருக்கும்.

0: அந்த பாடல் வி பிரசன்னா, மாயா, சங்கீதா, ராஜேஸ்வரன், வினயா ஆகியோரது குரல்கள் அதே கண்ணதாசன் வரிகளை விஜய் ஆண்டனி பயன்படுத்தி மிட்டமைத்த பாடல். புல்லாங்குழல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதேவேளை மத்தியமாவதி ராகத்தின் நயனத்தை கொண்டு வர இந்த புல்லாங்குழல் இசை மிக அற்புதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதேவேளை எலக்ட்ரிக் கிட்டார், ஒகஸ்டிக் கிட்டார், நவீன துள்ளல் வடிவம், மேற்கத்தைய பாணியை கொடுக்க இந்த ஒகஸ்டிக் கிட்டார், ரிதம் கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டார் போன்றன மிக அற்புதமாக பயன்படுத்தி, அதேபோல் சிந்திசைசர், கீபோர்ட் போன்றன எலக்ட்ரானிக் பீட்ஸ் தருவதற்காக இங்கே மிக துல்லியமாக பயன்படுத்தியிருப்பார். அது மட்டுமல்ல, ரிதத்தை கொண்டு வருவதற்காக தபேலா தாளத்துக்கு பதிலாக டிஜிட்டல் ட்ரம், அந்த பழைய பாடலில் தபேலா பயன்படுத்தப்பட்டிருக்கும், இங்கு டிஜிட்டல் ட்ரம் மற்றும் ரிதம் ப்ரோக்ராமிங் மூலம் ஒரு மிகச்சிறந்த தாள நடையை தந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாடலிலே தவில், ஆங்காங்கே தவில் ஒலித்திருக்கும். ட்ரம்ஸ், டேப், கிக் ட்ரம்ஸ், உடுக்கை, தம்புரா, பேஸ் கிட்டார், சலங்கை, டமாரம், இப்படி பல தாளக்கட்டுக்களுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பாடல் 2007 வெளிவந்த நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் ஒலித்து ஓய்ந்த நேரம் சரியாக 6:45. நேர்கள் இணைந்திருப்பது கீத சொந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம்.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200. அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

நேர்களே, திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒழிக்க இருப்பது மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து. 1986 வெளிவந்த திரைப்படம் மண்ணுக்குள் வைரம். இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல், காபி ராகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். இசைஞானி இளையராஜா இசையில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் சசிரேகா ஆகியோரது குரல்களில் தமிழ் திரை இசையில் மிகவும் பிரபலமான ஒரு மென்மையான பாடலாக இந்த பாடல் விளங்குகின்றது. காஃபி ராகம் என்று ஒரு பிரபல ராகம் இந்த ராகம். இது இசைஞானி இளையராஜாவின் இசையல்ல, உண்மையில் பொதுவாக எல்லோரும் இசைஞானி இளையராஜாவின் இசை என்று நினைப்பார்கள். ஆனால் அவரது இசைஞானியின் அதே எந்த விதமான அப்பளுக்கு மெட்ட வகையில் தேவேந்திரன் என்ற இசையமைப்பால் இசையமைப்பில் வெளிவந்த பாடல், தேவேந்திரன் இசையில் வெளிவந்த பாடல். அவர் பல்வேறு விதமான திரைப்படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் தமிழ் திரையுலகத்தில் பல மொழிகளில் இசையமைத்திருந்தார். தமிழ் திரையுலகத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மண்ணுக்குள் வைரம் ஆக விளங்கக்கூடிய நல்ல பல பாடல்களை தந்தவர் தேவேந்திரன். மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்தின் மூலம்தான் தமிழ் திரையுலகத்துக்குள் காலடி வைத்தவர். தெலுங்கு திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களை தந்த பெருமை அவருக்கு இருக்கின்றது. வேதம் புதிது என்ற திரைப்படம் பலரும் பார்த்திருப்பீர்கள். 1987 வெளிவந்த திரைப்படம். இது 1986 மண்ணுக்குள் வைரம் வெளிவந்திருந்தது. வேதம் புதிது, அதேபோல் ஆண்களை நம்பாதே, ஒரே ரத்தம் என்று பல திரைப்படங்களில் தமிழ் திரைப்படங்களில் இசையமைத்த பெருமை தேவேந்திரனுக்கு உரியது. மீண்டும் சாவித்ரி, இப்படி பல திரைப்படங்கள். அதில் மண்ணுக்குள் வைரம் திரைப்படம் தான் அவரை தமிழ் திரையுலகத்துக்குள் கொண்டு வந்தது. 1986 மனோஜ்குமார் இயக்கத்தில், கோவை தம்பி தயாரிப்பில், சிவாஜி கணேசன், சுஜாதா, ராஜேஷ், முரளி ஆகியோரது நடிப்பில் மண்ணுக்குள் வைரம் திரைப்படம் வெளிவந்திருக்கும். அதில் இடம்பெற்ற ஒரு பாடல்தான் இப்போது நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல், இதழோடு இதழ் சேரும் நேரம். வைரமுத்து வரிகளில் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில். காசி இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அந்த பாடலின் தனித்துவம் கருதி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம்.

ஆமாம், அந்த பாடல் மண்ணுக்குள் வைரம் தந்த உண்மையில் தேவேந்திரன் தந்த ஒரு மண்ணுக்குள் வைரம்தான். மிக அற்புதமான இசையில் தேவேந்திரன் அது வேதம் புதிது திரைப்பட பாடல்கள் போல இந்த பாடலும் என்றும் மனது மறக்காத பாடலாக நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சுஜாதா ஆகியோர் மிக முக்கியமான பாத்திரமேற்று நடித்த இந்த திரைப்படத்தில் முரளி மற்றும் ரஞ்சனி ஜோடிகளாக நடித்திருப்பார்கள். மனோஜ்குமார் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். கேட்பவர்களை உடனடியாக அமைதிப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு காஃபி ராகத்தில் பல்வேறு விதமான இசைக்கருவிகள் கைதட்டலுடன் இந்த பாடல் ஆரம்பித்திருக்கும். பாடலின் ஆரம்பமே ஒரு அமர்க்களமாக இருக்கும். புல்லாங்குழல், தபேலா, ஸ்னேயர் ட்ரம்ஸ், டோலக், ஹொங்கோ, பேஸ் கிட்டார், தவில், நாதஸ்வரம், வீணை, சித்தார், டோல்கி, ரிதம் கிட்டார், வயலின்கள், ஓப், மிருதங்கம், ஓகான் என்று பல இசைக்கருவிகளை கையாண்டு படைத்த ஒரு அற்புதம். இனியே

இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.

நேர்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேரம். இந்த வேளையிலே நாங்கள் பல்வேறு பாடல்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவாக இன்னொரு பாடலையும் தந்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற இருக்கின்றோம். காவடி காவடி சிந்து, இப்படி ஒரு திரைப்படம் வந்தும் வராதது போல் இருந்தார் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாக்யராஜ் இசையில் வெளிவந்த பல்வேறு பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடல்களில் காவடி சிந்து திரைப்பட பாடல்களும் முக்கியமானவை. இந்த திரைப்படம் பின்னாளில் வெளிவரவில்லை. அப்படி இருந்தாலும் இந்த பாடல் இன்று வரை அனைவரது மனங்களையும் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய பாடல். அப்படி ஒரு பாடலை தான் நாங்கள் அடுத்து திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியில் வழங்க இருக்கின்றோம்.

0: அந்த பாடல் காவடி சிந்து திரைப்படத்திலிருந்து. கே பாக்கியராஜின் இசையில் பல்வேறு விதமான இசைக்கருவிகள், தபிலா, வயலின்கள், டோலக், சலங்கை, மிருதங்கம், பேஸ் கிட்டார், சித்தார், வீணை, புல்லாங்குழல், கடம், உடுக்கை, ரிதம் கிட்டார், ட்ரம்ஸ், சந்தூர், ஹீபோர்ட் என்று பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி பாக்கியராஜ் தந்த காவடி சிந்து. அந்த திரைப்படம் வெளிவரவில்லை என்றாலும் பாடல்கள் பிரபலம் பெற்ற பாடல்கள். நீர்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேரம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நீர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியில் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகின்றோம். தொடர்ந்து நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருப்போம்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR Tamil HD, Avali News.

துருக்கியின் தலைநகர் அங்காராவில் நடைபெறுகின்ற நேட்டோ உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்கு பிரதமர் மாகானி இன்று துருக்கிக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ராணுவ வரவு செலவு திட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள பெரும் உயர்வுகள், ரஷ்யாவினால் ஏற்படுத்தப்படும் அச்சுறுத்தல் குறித்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் குழப்பகரமான வெளியுறவுக் கொள்கை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக பேச இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு செலவினங்களையும் இந்த துறை சார்ந்த முதலீடுகளையும் அதிகரிப்பதற்கான தனது முயற்சிகளை பிரதமர் மாகாணி தலைமையிலான அரசு இந்த மாநாட்டில் முன்னிலைப்படுத்தி பேசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகள் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் பகிரங்க மோதலாக வெடிப்பதற்கான வாய்ப்பை குறைக்கும் வகையில் இந்த மாநாட்டின் நடவடிக்கைகள் சுருக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அல்பர்டாவில் திட்டமிடப்பட்டிருக்கின்ற பிரம்மாண்டமான தரவு மையம் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு வளரும் தொழில்துறை குறித்த விவாதத்தில் முக்கிய பிரச்சினையாக உருவெடுத்திருக்கின்றது. சினாப்ஸ் ரியல் எஸ்டேட் கார்ப்பரேஷன் 10 கட்டடங்களை கொண்ட ஒரு வளாகத்தையும் அதனுடன் மொத்தமாக 1.4 ஜிகாவாட் இயற்கை எரிவாயு மின் உற்பத்தியையும் முன்மொழிந்திருக்கின்றது. ஆனால் இந்த இடம் பரபரப்பான வீதிகள், வீடுகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் ஹோட்டல்களுக்கு அருகில் இருப்பதனால் மாசுபாடு, இரைச்சல், சொத்து மதிப்பு சரிவு மற்றும் உள்ளூர் அவசரகால சேவைகளில் ஏற்படும் அழுத்தம் ஆகியவை குறித்த கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இங்கு வசிக்கும் கரோல் எட்வர்ட்ஸ் என்பவர் இந்த திட்டத்தின் தீவிர எதிர்ப்பாளராக உள்ளார். ஸ்னாப்ஸ் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்த மதிப்பீடுகள் மீது தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும், இதன் விளைவாக உருவாகும் 1000 வேலைகளும் உயர் பதவிகளில் உள்ள தொழில்நுட்ப பணிகளாக இல்லாமல் பாதுகாப்பு மற்றும் துப்புரவு பணிகளாகவே இருக்கும் என்று சந்தேகிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்கரியில் நடைபெறும் முதலமைச்சரின் ஸ்டாம்பீட் காலை உணவு நிகழ்ச்சியில் டேனியல் ஸ்மித் இன்று கலந்து கொள்கின்றார். மேக்டூகல் மையத்தில் இடம்பெறுகின்ற இந்த வருடாந்த நிகழ்வில் அமைச்சரவை அமைச்சர்களும் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்கின்றனர். கடந்த ஆண்டு சுமார் 4000 பேர் கலந்து கொண்டதாக முதலமைச்சர் அலுவலகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. ஸ்மித் தனது பதவிக்காலத்தில் வலுவான கருத்து கணிப்பு ஆதரவை பெற்றிருந்தாலும் அல்பர்டா கனடாவில் இருந்து பிரிய வேண்டுமா என்பது குறித்த அண்மைய விவாதத்தின் மத்தியில் அந்த ஆதரவு நிலை குறைந்து வருவதாக கணிப்புகள் காட்டுகின்றன. வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,342 அதிகரித்துள்ளது. 16,700 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதோடு ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தினால் பல கட்டடங்கள் முழுமையாக இடிந்து தரமட்டமான நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காணாமல் போன உறவினர்களை தேடி குடும்பத்தினரும் மீட்புக் குழுக்களோடு சேர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதோடு மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் பலத்த சவால்களுக்கு மத்தியிலும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டிருக்கின்றனர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் காசா பகுதிகளில் வன்முறை நீடிக்கும் நிலையில் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்படுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக 4 பலஸ்தீன ஆண் குழந்தையொன்று உயிரிழந்ததாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்தனர். மேற்கு கரையில் 16 சிறுவன் ஒருவனை இஸ்ரேலிய படைகள் சுட்டுக் கொன்றதாகவும், காசா நகரில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 2 கொல்லப்பட்டதாகவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்ததாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. அந்த குழந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த போதிலும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதை இஸ்ரேலிய படைகள் 1 மேலாக தடுத்தன என்றும், பின்னர் நேற்று மாலை அரபு சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவரது இறப்பை உறுதிப்படுத்தியதாக ரமலா மற்றும் ஆல்பிரே ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். இதே சம்பவத்தில் 14 வயதுடைய மேலும் 2 சிறுவர்கள் காயமடைந்ததாகவும் அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. அக்டோபரில் அமலுக்கு வந்த ஹமாசுடரான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய ராணுவம் மீறியதை அடுத்து 1,066 பேர் கொல்லப்பட்டதாகவும் 3,445 பேர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 2023 முதல் மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 73,090 காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 173,550 உயர்ந்திருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குக்காக ஈரான் தனது தலைநகரான டெஹ்ரான் வழியாக ஊர்வலத்தை ஆரம்பித்து நடத்துகின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆரம்பித்த போரின் ஆரம்பமாக பிப்ரவரி 28 இடம்பெற்ற வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் கமேனி நாட்டினுடைய கொடி போர்த்தப்பட்ட
பிரேத பேளையில் அவரது குடும்பத்தினரின் உடல்களோடு ஊர்வலத்தில் கொண்டு செல்லப்படுகின்றன. இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருக்கும் வேளையில் கமேனியின் மரணத்திற்கு பழி வாங்குவதாக ஆதரவாளர்கள் அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்றனர். தாங்கள் ஏந்தியிருக்கின்ற பதாதைகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஆகிய இருவரையும் கொல்ல வேண்டுமென்று அவர்கள் கோஷம் எழுப்பி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஃபீஃபா கால்பந்தாட்ட கிண்ண தொடரின் 16 அணிகளின் சுற்றில் மெக்சிகோ அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. மெக்சிகோ சிட்டியில் நேற்று இரவு இடம்பெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 36 மற்றும் 38 நிமிடங்களில் இங்கிலாந்து வீரர் ஜூட் பெலிங்ஹாம் அடுத்தடுத்து 2 கோல்களை அடுத்து அணியை முன்னிலைப்படுத்தியிருந்தார். தொடர்ந்து பதிலடி கொடுத்த மெக்சிகோ அணி ஜூலியன் குயினஸ் 42 நிமிடத்தில் கோல் அடித்ததன் மூலமாக ஒரு கோலை பெற்றிருந்தது. இதனால் முதல் பாதியில் இங்கிலாந்து 2-1 என முன்னிலையில் இருந்தது. இறுதிவரை போராடிய இங்கிலாந்து அணி 3-2 என வெற்றியை உறுதி செய்தது. இந்த வெற்றியின் மூலமாக இங்கிலாந்து அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருப்பதோடு அடுத்ததாக நோர்வே அணியை எதிர்கொள்ளவிருக்கின்றது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அது SP சரண் விருப்பத்தில் மின்சார கண்ணா திரைப்படத்தில் இருந்து.
1: உள்ளம் முருகாசைதான்.
0: ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரல்களில்

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, சவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்த புதிதாக வீட்டை கட்ட அல்லது முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
3: நேர்களை, உலகக்கண்ண வரலாற்றிலே நேற்றைய தினம் பிரேசில் மற்றும் நோர்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தோல்வியை பிரேசில் அணிக்கு வழங்கியிருக்கின்றது. 1958, 1962, 1970, 1994, 2002 ஆகிய ஆண்டுகளில் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய பிரேசில் அணி தற்போது நோர்வே அணியிடம் தோல்வி கண்டிருப்பது அவர்களது உலகக்கண்ண வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகின்றது. அத்துடன் 1930ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இன்று வரை அனைத்து உலகக்கண்ண தொடர்களிலும் குறிப்பாக 22 போட்டிகளில் தவறாமல் பங்கேற்றுள்ள ஒரே அணி என்ற வரலாற்று சாதனை பிரேசிலுக்கு இருக்கின்றது. அதிக சாம்பியன்களை 5 தடவை கிண்ணத்தை வென்ற நாடு, உலகக்கிண்ணத்தை ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஆசியா என்ற அனைத்து கண்டங்களில், 1958ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் சுவீடனில், வட அமெரிக்காவில் 1970 மெக்சிகோவில், அமெரிக்காவில் 1994, ஆசியாவில் 2002 ஜப்பான், தென்கொரியா நாடுகளில், அதேபோல் தென் அமெரிக்காவில் சிலியில் 1962 என்று 4 வெவ்வேறு கண்டங்களில் வென்ற ஒரு நாடு என்ற பெருமையும் பிரேசிலுக்கு இருக்கின்றது. 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கிண்ணத்தில் ஆடிய 7 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 1 போட்டி கூட தோல்வியடையாமல் சாம்பியனான ஒரே அணி என்ற பெருமை இதுவரை பிரேசிலுக்கு மட்டுமே உண்டு. அது மட்டுமில்லை, பிரேசில் என்றவுடன் எல்லோருக்கும் பீலேவின் சாதனை நினைவுக்கு வரும். உலகக்கிண்ண வரலாற்றில் 3 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற ஒரே வீரர் பிரேசிலின் பீலே. 1958, 1962, 1970 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்து கொடுத்தவர். உலகக்கிண்ண அரங்கில் அதிக கோல்கள் அடித்த பிரேசிலிய வீரர்களில் ரொனால்டோ 15 கோல்களுடன் முன்னிலையில் இருக்கின்றார். உலகக்கிண்ண வரலாற்றில் அதிக முறை கோல் எதையும் விட்டுக் கொடுக்காமல் விளையாடிய சாதனையும் பிரேசிலிடம் இருக்கின்றது. இப்படி பல சாதனைகளை வரலாற்றில் பதித்திருப்பவர்கள் பிரேசில் அணியினர். இந்த பிரேசில் அணியின் வரலாற்று சாதனைகள் ஒரு புறம் இருக்க, நோர்வே இவ்வாறான மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அணியை இந்த தடவை தோற்கடித்திருக்கின்றது. இதுதான் இப்போது உலகத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. நோர்வே ஆண்கள் அணியை பொறுத்தவரையில் 4 முறை மட்டும்தான் உலகக்கிண்ண தொடருக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். 1938, 1994, 1998, 2026 நீண்ட 28 வருட இடைவெளிக்கு பிறகு 2026 உலகக்கிண்ண தொடருக்கு தகுதி பெற்ற நோர்வே தனது வரலாற்றிலேயே முதல் முறையாக காலிறுதி போட்டிக்கு முன்னேறி ஒரு புதிய வரலாறு படைத்திருக்கின்றது. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது. உலகக்கிண்ண வரலாற்றில் பலம் வாய்ந்த ஒரு பிரேசில் அணியை 2 முறை வீழ்த்திய பெருமை நோர்வேக்கு இருக்கின்றதா? இன்று மட்டும், இந்த வருடம் மட்டும் நோர்வே பிரேசிலை தோற்கடிக்கவில்லை. 1998 குழுச்சுற்றில் பிரேசில் அணி நோர்வேயிடம் தோல்வி கண்டிருந்தது. இப்போது 2வது தடவையாக நோர்வேயிடம் பிரேசில் தோல்வி கண்டிருக்கின்றது. 16 சுற்று போட்டியில் பிரேசிலை 2-1 கோல் கணக்கில் வீழ்த்தி நோர்வே அசாத்திய வெற்றியொன்றை பெற்றிருக்கின்றது. 2026 உலகக்கிண்ண தகுதிச்சுற்று போட்டிகளில் 8 போட்டிகளிலும் வெற்றி பெற்று அசத்தலாக இப்போது தகுதி பெற்ற நாடாக நோர்வே விளங்குகின்றது. நோர்வேயின் நட்சத்திர வீரரான ஏர்லி ஹாலாண்ட் 2026 உலகக்கிண்ண தகுதிச்சுற்றில் ஒட்டுமொத்தமாக 11 கோல்கள் அடித்து ஒரு முதலிடம் பிடித்த வீரராக விளங்கியவர். இப்போது எர்லிங் தற்போதைய காற்பந்தரங்கில் மிக குறுகிய காலத்தில் அசாத்திய சாதனைகள் பலவற்றை மேற்கொண்டு வருகின்ற ஒரு கோல் இயந்திரமாக மாறியிருக்கின்றார். நோர்வேயின் கோல் இயந்திரம் என்று இப்போது அவர் போற்றப்படுகின்றார். நோர்வே தேசிய அணி மற்றும் மான்செஸ்டர் சிட்டி கிளப் அணிக்காக அவர் படைத்துள்ள சாதனைகள் அளப்பரியவை. தற்போது தனது அறிமுக உலகக்கிண்ண தொடரிலேயே இதுவரை 7 கோல்களை அடித்து மெஸ்ஸி, எம்பாபே இவர்களுடன் இணைந்து தங்க காலனி கோல்டன் பூட் பந்தயத்தில் முதலிடம் பிடித்திருப்பவர் ஹாலண்ட். உலகக்கிண்ண அறிமுக தொடரிலேயே 7 கோல்களை அடித்தது கடந்த 50 வருட உலகக்கிண்ண வரலாற்றில் ஒரு வீரரின் மிகச்சிறந்த சாதனை என்று சொல்லப்படுகின்றது. இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக விளங்குகின்ற ஹாலண்ட், இவரை வைத்துக்கொண்டு இப்போது நோர்வே அரிய பல வரலாற்று சாதனைகளை படைக்குமா? தொடர்ச்சியாக காலிறுதி போட்டியில் அவர்கள் அடுத்து வருகின்ற போட்டிகளிலே சிறப்பாக செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இதுதான் இப்போது உலகம் எதிர்பார்த்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம். நோர்வேக்கும் இங்கிலாண்டுக்கும் இடையிலான காலிறுதி போட்டி இதற்கான பதிலை நிச்சயமாக தரும் என்று சொல்லலாம். இது பவான் விருப்பப்பாடு.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அண்டிச்சு நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 2026 016 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216 216